நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வானிசை வானொலியின் அன்பான இதமான வள்ளி மாலை வணக்கங்கள். வானிசையின் வார நிகழ்ச்சிகளை நேர்கள் 88.9 FM ஊடாக மற்றும் winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாக ஒவ்வொரு வள்ளி மாலை கேட்டு மகிழலாம் என்பதனை மகிழ்ச்சியுடன் அறிய தந்து இவ்வார நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கும் நான் உங்கள் அன்பின் டெப்ரா. இன்றைய நிகழ்ச்சியை ஒரு அழகான சிந்தனையுடன் ஆரம்பிப்போம். கனவுகள் காண்பவர்கள் தான் உலகத்தை மாற்றுகிறார்கள். உங்கள் கனவை நம்புங்கள், உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். அந்த அழகான எண்ணத்தோடு இன்றைய வானிசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒரு இனிய பாடலுடன் ஆரம்பிக்கப் போகின்றோம். தொடர்ந்து ஒரு சிறப்பு நேர்காணல் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை நாங்கள் ஃபேஸ்புக் லைவ் ஊடாக உங்களுடன் பகிர்ந்த ஆவலோடு காத்திருக்கின்றோம். வானிசை எஃப்எம் என்ற ஃபேஸ்புக் ஊடாக நீங்கள் இணைந்து அதை பார்க்கலாம், அல்லது எங்களுடன் எஃப்எம் ஊடாக கூட நீங்கள் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய ஒரு இனிய பாடலை கேட்போம். சிங்கார வேலன் திரைப்படத்தில் இது அமைந்தது.

0: நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வாணிசேன அன்பான இது மனவள்ளி மாலை வணக்கங்கள். வாணிசே நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் நேர்கள் 88.9 FM ஊடாக அல்லது winfm.org.au என்ற இணையத்தினூடாக கேட்டு மகிழலாம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நேர்காணல் இருக்கின்றது. எங்களுடன் ஒரு மிகவும் இன்ஸ்பைரிங் யங் கெஸ்ட் இணைந்திருக்கிறார், சம்யுக்தா ஸ்ரீ கணேஷ். இவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அதோடு ரூரல் அண்ட் இண்டிஜினஸ் ஹெல்த் மீது மிகுந்த பேஷன் கொண்டு வருகிறார். ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் துறைகளில் குறிப்பாக பெண் குழந்தைகள் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து அட்வொகசியோடு சில ஒர்க் ஷாப்ஸ் கூட செய்து வந்திருக்கிறார். அதோட அவர் இந்த சோஷியல் மீடியாவில் தனது டே இன் த லைஃப் ஆஃப் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ மூலம் பல இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கமாக மோட்டிவேஷனாக தொடர்ந்து இருக்கிறார். அந்த வகையில் சமிதா அவர்களை வானிசை வானொலி சார்பாக வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நேரடியாக நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி முதல்ல வந்து உங்களுடைய பயணம், யோ ஜேர்னி, நீங்க மெடிசன் வந்து தேர்ந்தெடுப்பதற்கான இன்ஸ்பிரேஷன் என்னது, அந்த ஒரு பயணத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: கண்டிப்பா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணிச்சேன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெடிசன். என் தங்கச்சி வந்து பிறக்கும்போது ரொம்ப ப்ரீமச்சர் தான் பிறந்தாங்க, மேபி ஒரு 4 மந்த்ஸ் ப்ரீமச்சர். ஸோ அதனால வந்து நான் ஹாஸ்பிட்டல் நிறைய தடவை நான் போயிருக்கேன் என் தங்கச்சியை பார்க்க. அது ஒரு லைஃப் அண்ட் டெத் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் டீம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போவே கண்டிப்பாக அந்த ஹெல்த் கேர் சிஸ்டமில் என்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நானும் பிமச்சோ தான். ஸோ எங்கள் அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க எவ்வளோ அந்த நர்சஸ் டாக்டர்ஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கன்னு. வளரும் போது ஐ திங்க் அந்த பேஷன் க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் அந்த மெடிசனுக்கு என்டர் ஆகும்போது அது அந்த ஜேர்னி கண்டிப்பாக ஈஸியே கிடையாது. நான் ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். ஐ கிராஜுவேட் ஹை ஸ்கூல் அட் 16 அண்ட் தென் டிட் 3 இயர்ஸ் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் யூனிமெல்ப். நியூரோ சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வச்சு நான் ஆனர்ஸ் பண்ணேன், ரிசர்ச் ஒர்க் பண்ணேன். அண்ட் ஒரு 4-5 இயர்ஸாக நான் கேம்சாட்னு ஒரு டெஸ்ட் எழுதணும் அந்த மெடிசனுக்கு என்டர் ஆகிறதுக்கு. அது எவ்ரி இயர் நான் எழுதுவேன், அப்ளை பண்ணுவேன், கிடைக்காது. ஸோ ஒரு 4-5 இயர்ஸாக அப்படி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு டைமில் ஆல்மோஸ்ட் கிவிங் அப்னு அந்த டைம் வரும்போது லாஸ்ட் இந்த வருஷம் எனக்கு அந்த அப்ளிகேஷன் மூலியமாக எனக்கு ஃபிளின்டர்ஸ் யூனிவர்சிட்டியில் மெடிசன் கிடச்சிச்சு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர்.
0: வண்டர்ஃபுல். தொட முயற்சி ஒரு வெற்றி ஆகும் என்று சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு மிகுந்த முன்னுதாரணம் நீங்கள். அண்ட் கியூரோஸ் ஃபார் யூர் டிட்டர்மினேஷன். ஏன்னா சில நேரம் எங்களுக்கு லைஃப்பில் தடைகள் வரும்போது அதை வந்து அப்படியே விடலாம் போல இருக்கு, பட் கொஞ்சம் பிரேக் எடுத்து இன்னும் முயற்சி செய்தால் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இந்த முடிவு உங்களுடைய ஒரு மெடிக்கல் ஜேர்னியின் ஆரம்பம் என்று தான் சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து உங்கள் சோஷியல் மீடியா பேஜ் நான் சமீப காலமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ த டே in the life of a medical student and the content pagirundu kollanum endra then yosana epdi vandichu, what was behind what was the hope that you want to gain?
1: Kandipa. So na solla mari definitely there was times in the previous years enakku na ரொம்ப டவுன் ஆனது, எனக்கு ஏன் மெடிசன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஸோ அப்போது நான் வந்து சோஷியல் மீடியா பார்க்கும்போது என்னால் அவ்வளோ ரியலைட் பண்ண முடியல. ஏன்னா நிறைய அந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஃபஸ்ட் டைம்லேயே அவங்க கிடச்சி போயிடுவாங்க. ஸோ அதான் பார்க்கும்போது இன்னும் வந்து டிப்ரெஸிங்காக இருக்கும் பார்க்கும்போது. என்னோடய அக்கௌண்ட் மூலியமாக நான் என்ன எய்ம் பண்ணுறேன்னா, யாராச்சும் வந்து அந்த நான் எந்த சிச்சுவேஷனில் இருந்து இஃப் தே கேன் சீ தட் ஓகே யூ கேன் கீப் ட்ராயிங் அண்ட் நாட் கிவ் அப், உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா அது மூலியமாக நீங்கள் கீப் ட்ராயிங் அண்ட் டோன்ட் கிவ் அப், அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அதுதான் நான் ஐ வாண்ட் ட்ரை த்ரூ மை அக்கௌண்ட் டு ஷேர் வித் ஆல் மை ஃபாலோவர்ஸ். அண்ட் டே இன் த லைஃப், அப்புறம் என்னோடய யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நான் எப்படி உள்ளே வந்தேன். அண்ட் யா, டெஃபினெட்லி தட்ஸ் த ஆல் த ஸ்டஃப் ஐ வாண்ட் ஷேர்.
0: வண்டர்ஃபுல். சமூக வலைத்தளம் சில நேரம் சில பேர் வாழ்க்கையில் நல்ல விடயத்தை கொண்டு வரும், அது உங்கள் வாழ்க்கையிலையும் கொண்டு வந்திருக்கு. அதே கூட நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பே இட் ஃபார்வர்ட், அடுத்து வர்ற தலைமுறைகள் எஸ்பெஷலி பெண் குழந்தைகள், பெண் மாணவர்கள் வந்து கமிங் டு மெடிக்கல் ஸ்டெம் ஃபீல்ட் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷம். ஸோ உங்கள் ஹேஷ்டாக சாரி உங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா யாராவது ஃபாலோ
1: பண்ணுங்க?

0: வண்டர்ஃபுல். அடுத்த கேள்வி வந்து ரூரல் அண்ட் இண்டிஜினஸ் ஹெல்த். இது வந்து உங்களுக்கு நிறைய ஒரு ஆர்வமான விடயம். அண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கூட பேசியிருந்தேன், நீங்க பகிர்ந்து கொண்டீங்க, அங்க நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த ரூரல் அண்ட் இண்டிஜினஸ் ஹெல்த் வந்து நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு ஃபீல்டு இல்லை, அதுக்கு நிறைய சவால்கள் இருக்கு, அதை பற்றி பகிர்ந்துக்க முடியுமா?
1: கண்டிப்பா. ஸோ நான் பிறந்து வளர்ந்தது ஆக்சுவலி நியூசிலாண்ட்ல. ஸோ 12 இயர்ஸா இருக்கும் போது நான் மெல்பர்னுக்கு மூவ் ஆனேன். நியூசிலாண்டில் அங்கே ஒரு இண்டிஜினஸ் கம்யூனிட்டி வந்து மாவோரி பீப்புள். ஸோ நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அந்த ஹெல்த் கேர் சிஸ்டமோடையும் சரி அந்த கம்யூனிட்டியும் சரி, அது ரொம்ப நல்லா பிளெண்ட் பண்ணுவாங்க அந்த மாவோரி கல்ச்சரோட. இங்கே மூவ் ஆகும்போது எனக்கு டெஃபினெட்லி அது அவ்வளோ எனக்கு தெரியல. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதும் சரி, யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதும் சரி, அந்த இண்டிஜினஸ் கல்ச்சர், இங்கே இருக்கிற பீப்புளோட கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ், ஹெல்த் ப்ராக்டிசஸ் ஒன்றுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அண்ட் அவங்களோட ஸ்ட்ரகிள், அவங்களோட ஹிஸ்ட்ரி, அது இன்னும் நிறைய பீப்புளுக்கு அது தெரியாது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, எஸ்பெஷலி பிகாஸ் அவங்களுக்கு ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் நீட்ஸ் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு மேக் ஷோர் நான் ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனராக டு இன்டிகிரேட் தோஸ் ப்ராக்டிசஸ் இஸ் மச் அஸ் ஐ கேன், லேர்ன் இஸ் மச் அஸ் ஐ கேன் அபவுட் தேர் ஹிஸ்ட்ரி. அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து அஸ் அ கம்யூனிட்டியாக வந்து தே ஷுட் நாட் ஹாவ் எனி ஹெல்த் டிஸ்பேரிட்டி தான் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு அதை ரொம்ப பேஷனட் அபவுட் தோஸ் ஹூ டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் டு மெடிக்கல் ரிசோர்ஸஸ்
0: and closing the gap. I think 2013 in naalu varadam irukku and the first set of goals and solva adha vandu naanga reach pandradhukana adu innum naanga pala விஷயம் செய்யணும் எங்களுடைய இண்டிஜினஸ் அண்ட் ரூரல் கம்யூனிட்டி. ஸோ அதில் இந்த ஒரு மிக பெரிய பங்காக நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் மேலும் எங்களுடைய தமிழ் சமூகத்தில் இருந்த மாணவர்கள் வந்து இந்த மாதிரி உதவி செய்து இண்டிஜினஸ் மற்றும் ரூரல் ஹெல்த் ரூரல் சைடு இருக்கிற மக்களுக்கு எப்படி உதவலாம் என்ற ஒரு ஐ கெஸ் இன்ஸ்பிரேஷன் உங்கள் பாத்வையை பார்த்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து செல்ஃப் கேர். அதாவது நீங்க வந்து ஆரம்பத்துல சொன்னீங்க, நீங்க 16 வயசுல 12ஆம் வகுப்பு முடிச்சு, நீங்க அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி முடிச்சு பல தடைகளை தாண்டி முயற்சி செய்ததால தான் மெடிக்கல் ஸ்டடிஸ் உங்களுக்கு கிடைச்சது. அப்ப செல்ஃப் கேர் வந்து மிகவும் அவசியம். இந்த காலத்துல சில தடைகள் வந்தா நாங்க இலகுவாக கிவ் அப் பண்றோம். சோ வாட்ஸ் யுவர் செல்ஃப் கேர்? உங்களை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்க, உங்களுடைய மனநலம், உடல் நலம், அதுக்கு அதை பற்றி பகிர்ந்துக்க முடியும்?
1: கண்டிப்பாக நிறைய திங்ஸ் நான் பண்ணுவேன். மெயின் வந்து பேஷன் வந்து எனக்கு டான்ஸ். நான் 9 இயர்ஸ்லேருந்து பரதநாட்டியம் கற்றுட்ருக்கேன். ஸோ இன்னும் ஒரு லைக் ஒரு 14 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன். அது பெரிய பேஷன் எனக்கு. எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்ரி ஃப்ரீ மோமெண்ட் ஐல் பி டான்ஸிங். லலிதா நாராயண் தான் எங்கள் குரு ஃப்ரம் நித்யா பாஸ்னா ஸ்கூல். ஸோ I always dance if when I'm feeling stressed. Otherwise na enakku chumave irukka mudiyadhu. So na nariya volunteering opportunities pointe irpen just to keep myself going. Girls for Science, my NGO, is one. I'm part of another spiritual organization called Dharma Down Under. Adhe mari nariya like panite irpe edach. So enakku padippu illana inda opportunity, volunteering opportunities or dance da enakku or self care mari just to relax my brain and move it from different like avenues. Yeah.
0: And unga amma appa vandu ungalku alaga and oru ஆதரவு கொடுத்துருப்பாங்க. என்ன, நான் வந்து ஒரு பாடசாலையில் வேலை செய்துருக்கிறேன். ஸோ குழந்தைகளுக்கு நிறைய அவசியம், அதாவது அவங்களுடைய மனது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கலையாக இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வாலண்டியரிங் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். பணத்தை கொடுக்காட்டியும் உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்தா மற்றவர் லைஃப்ல இன்னும் அழகாக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க செல்ஃப் கேர். அடுத்தது வந்து பெண்கள் ஸ்டெம் துறைக்கு வரணும் என்று உங்களுடைய ஆர்வம் எப்படி வந்துச்சு, அதை பகிர்ந்து கொள்ள முடியுமா? மற்றது நீங்க ஆரம்பிச்ச அந்த ஆர்கனைசேஷன் பத்தியும் சொல்ல முடியுமா?
1: கண்டிப்பா. நான் வளரும்போது நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ஸ்கூல்ல வந்து உங்க ஒரு சயின்டிபிக் கான்செப்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஃபீமேல் சயின்டிஸ்ட் ஒரு இன்வென்ஷன்ஸ் வந்து என்றைக்குமே அவங்க காமிச்சது கிடையாது. அது அது மனசில் உறுத்தி தெரிஞ்சிச்சு. 2020 வந்து நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க பேர் சுஷ்டிஷா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணோம், கால் கேர்ள்ஸ் ஃபார் சயின்ஸ். அதோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஃப்ளோரிடாலேருந்து ரெண்டு தமிழ் பெண்கள் ஃப்ரம் ஃப்ளோரிடா, திவ்யா ஸ்வேதா ஸ்ரீனிவாசன், அவங்க ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் மெல்பர்னில் கொண்டு வந்தோம். அந்த மெயின் எய்ம் என்னென்னா, ஒரு ஃபீமேல்ஸ் ஒரு இன்வென்ஷன்ஸ், சயின்டிஸ்ட்ஸ் அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை ஹைலைட் பண்ணி அதை வச்சு ஒர்க் ஷாப்ஸ் பண்ணி அது மூலயமா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபீமேல் சயின்டிஸ்ட் இன்ஸ்பயர் தான் எங்களோட எய்ம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபீமேல் நியூரோ சயின்டிஸ்ட் இருந்தாங்க, டாக்டர் பிரஷா கோல்ட்மேன், அவங்க வச்சு ஒரு ஒர்க் ஷாப் பேஸ் பண்ணி அவங்க வந்து பார்க்கின்சன் டிசீஸ்க்கு நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ பிரெயின்னா என்ன, யூஸிங் கிளே டு மேக் பிரெயின் மாடல்ஸ், டோக்கிங் அபவுட் வாட் பார்க்கின்சன்ஸ் இஸ், அந்த பிரெயின் மாடல் வச்சு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த ஃப்ரண்டல் லோப் என்ன, பிரைடல் லோப் என்ன ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அது இந்த பசங்களுக்கும் அது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும், அண்ட் தென் தே கேன் டேக் அவே ஃப்ரம் இட் தட் ஓ ஓகே தேர் வாஸ் அ ஃபீமேல் சயின்டிஸ்ட் பிஹைண்ட் திஸ். ஸோ அதுதான் எங்கள் எய்ம். அண்ட் நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இன் தானீட் அண்ட் விண்டம், அண்ட் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ், ரியலி பிக் கம்யூனிட்டி வி பில்ட், அண்ட் யா இட்ஸ் பீங் கோயிங் ரியலி குட்.
0: கட்டாயமாக வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் வந்து படித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் செய்யணும், அடுத்த தலைமுறைக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், அவங்களையும் ஊக்குவிக்கணும்னு நினைப்பது மிகவும் ஒரு பாராட்டத்தக்க விடயம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் அடுத்த வருடங்கள் இன்னும் பெருசாக வளரணும் இந்த சின்ன ஒரு ப்ராஜெக்ட்னு நான் வாழ்த்துறேன். வாணிசை வானொலியும் கூடுதலாக எங்களுடைய ஆதரவையும் உங்களுக்கு கொடுக்க. அடுத்தது வந்து ஸ்டெம் அல்லது டாக்டர், இந்த ரெண்டு துறையிலும் பெண்கள் பின்தொடரும்ண்டா நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஊக்கம் அல்லது அட்வைஸ் என்ன என்னவாக இருக்கு?
1: கண்டிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனில் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஸோ அதனால் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வந்தாங்க ஈவன் ஃபைனான்ஷியலி. இந்த ஜென்ரேஷனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் இட், த வேர்ல்ட்ஸ் யூ ஓயஸ்டா. நிறைய தடங்கள் வரும், எஸ்பெஷலி ஆஸ் ஃபீமேல்ஸ் ஒர்க்கிங் இன் இண்டஸ்ட்ரி தட் ஸ்டில் வெரி மேல் டாமினேட்டட். ஆனால் உங்களுக்கு செல்ஃப் நம்பிக்கை அண்ட் தென் நல்ல ஒரு கம்யூனிட்டி உங்களுக்கு பேக் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், த வேர்ல்ட்ஸ் யூ ஓயஸ்டா. அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் ஃபார் அஸ், யா.
0: நிறைய கேள்விகள் கேட்கணுமே, நான் நிறைய பாடசாலையில் கூட பார்க்குறது பெண் குழந்தைங்களுக்கு கேள்வி கேட்கும் பொழுது அவங்க அப்போலஜைஸ் பண்ணுவாங்க.
1: ஆமா ஆமா கண்டிப்பா,
0: அப்படி இல்லாம இட்ஸ் யுவர் ரைட்,
1: அப்சல்யூட்லி
0: உரிமை கேள்வி கேட்கிறது. அந்த கேள்வியினூடாக நீங்க பதில் மட்டும் தேடல, உங்களுக்காண்டிய வளர்ச்சியும் அந்த கேள்வியில இருக்கிறது
1: கண்டிப்பா.
0: அடுத்த கேள்வி செல்ஃப் டவுட். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு செல்ஃப் டவுட் வரக்கூடிய மோமெண்ட் இருக்கு. அப்படி உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு, நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் பங்கிருந்தீங்க, தொடர்ந்து ஃபெயில் ஆகும் போது வேற ஏதாவது செல்ஃப் டவுட் மோமெண்ட் இருந்துச்சு, அப்படி இப்ப பாக்குற நேர்கள் அல்லது கேட்குற நேர்கள் எப்படி அதை தாண்டி வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பா நான் அந்த எக்ஸாம்பிளே யூஸ் பண்ணுறேன்னா அதுதான் எனக்கு ஐ திங்க் ஒரு பிவிட்டல் மூமெண்ட் மை லைஃப். அந்த எக்ஸாமோட ஐ திங்க் ஜென்ரல் லைஃப்லேயே வந்து இப்போ எனக்கு இப்போ 23 இயர்ஸ் ஆகுது. அண்ட் இது மூலியமாக நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைமில் என்ன பண்ணுறது எனக்கு தெரில. ஸோ எவ்ரி இயர் இந்த எக்ஸாம் எழுதுவேன். இன் த மீன் டைம் ஐ வாஸ் ஒர்க்கிங் 3 ஜாப்ஸ் ஆஸ் அ ரீசர்ச் அசிஸ்டண்ட், ஆஸ் அ ஜிபி ரிசப்ஷனிஸ்ட் எக்ஸெட்ரா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஒரு நல்ல கார்பரேட் ஜாப்ல இருந்தாங்க, ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தாங்க. ஸோ எனக்கு டெஃபினெட்லி உள்ள செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, இதுதான் இது நம்மளுக்கா, இது நம்ம தான் தப்பு பண்ணுறோமான்னு. ஐ திங்க் மெயினாக நான் அட்வைஸ் கொடுக்குறது வந்து அந்த செல்ஃப் டவுட் எடுத்ததுக்கு ஒரு நல்ல கம்யூனிட்டி கிட்ட நீங்கள் இஃப் யூ கேன் பில்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி, ஏன்மா எனக்கு நடக்க மாட்டேங்குது, எங்கள் அம்மா நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களை குறைய வச்சுக்காமல் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ ஒரு ட்ரஸ்டட் பர்சன் கிட்டேயோ ஷேர் பண்ணி, அண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே திஸ் ஆல்வேஸ் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். அது இப்போ சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்போது யாராச்சும் கேட்டு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்களா என்னடா அதுன்னு. ஆனால் கண்டிப்பாக திஸ் லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல். உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் 100% ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அது ஃபெயிலே ஆகாது. திஸ் ஆல்வேஸ் லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் ஃபார் ஷோர்.
0: கட்டாயமாக முயற்சி தொடர்ந்து எடுத்து நேருக்கு எடுத்தா போதும். அந்த முயற்சியே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா கோலை ரீச் பண்ணுறதுக்கு உதவும். அடுத்தது வந்து சக்ஸஸ். உங்களை பொறுத்தவரை சக்ஸஸ் என்றால் என்ன? மற்ற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது அந்த டெஃபினேஷன் மாறி இருக்கு. இப்போ நீங்கள் படிக்கும் போது ஒரு சக்ஸஸ் என்றால் இதான்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு இப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது சக்ஸஸ் என்றால் இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: கண்டிப்பாக ஐ திங்க் ஸ்டார்டிங்கில் டெஃபினெட்லி சக்ஸஸ் எனக்குன்னா அம்மா அப்பா நல்லா செட்டில் ஆனோம், எனக்கு நான் நல்லா காசு சம்பாதிச்சு பெரிய வீடாரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது எனக்கு சக்ஸஸ்னால் என்னென்னா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் கிடைக்கலன்னா நம்ம மூலியமாக ஏதோ ஒரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னா அதான் சக்ஸஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன வருஷம் வந்து நான் ஒரு வால்ண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணேன். அது வந்து இட்ஸ் த்ரூ திஸ் ஆர்கனைசேஷன் கோட் வன்னி ஹோப். இட்ஸ் அமேசிங் ஆர்கனைசேஷன் தட் ஹெல்ப்ஸ் இம்பாவர்ஷ் கம்யூனிட்டிஸ் இன் ஸ்ரீலங்கா. நான் என்னோடய ரோல் வந்து ஒரு ஈழம் தமிழ் பொண்ணுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறதுக்கு. அது ஒரு 6 months to 1 year. அண்ட் அந்த வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா அவங்களுக்கு வாரம் வாரம் நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து இப்போ அவங்களுக்கு ஒரு வேலையை கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் வந்து எனக்கு அது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. தட் சக்ஸஸ் டு மீ. அதே மாதிரி நான் வாழ்க்கை ஃபுல்லாக அதே மாதிரி ஒரு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா அது தென் தட்ஸ் நத்திங் மோர் தட் ஐ வாண்ட் ஃபார் ஷோர்.
0: கரெக்டாக. நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே நிறைய முயற்சிகள் எடுத்து நிறைய பேர் வாழ்க்கையில் சின்ன ஒளியாக நீங்கள் இருக்கிறீங்க. அந்த வகையில் ஒரு அழகான ஒரு கதையை கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. அதாவது என்ன அம்மா அப்பா எனக்கு சொன்ன விஷயம் வந்து நீ ஒரு ஆளுக்கு மீன் வேண்டி கொடுக்குறது அது எப்படி படிக்கணும்னு.
1: கரெக்ட். யா,
0: அதுதான் நல்லது. அண்ட் ஐ திங்க் தேர்ஸ் எ சேயிங் இன் இங்கிலீஷ் ஃபார் இட் அஸ் வெல். நான் மறந்துட்டேன். அடுத்து வந்து நீங்க வந்து பல வருடங்கள் கழித்த பின்பு என்ன ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் பல வருஷம் இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கை பயணம் மாறிண்டே இருக்கு. ஆனா வாட் லெகசி வுட் யூ லைக் டு
1: லீவ்? நல்ல கேள்வி. டெஃபினெட்லி ஐ திங்க் ஒரு மெடிக்கல் ஆஸ்பெக்டில் ஏதோ ஒரு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண நான் ஆசைப்பட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேக்ரவுண்ட் நியூரோ சயின்ஸ் அண்ட் அதில் வச்சு நிறைய நான் ரீசர்ச் பண்ணியிருக்கேன் ஆன் மல்டிபிள் ஸ்க்ளோரோசிஸ், செரிபல் பால்சி. இன்றைக்கி வரைக்கும் அந்த அது ஒரு ஒரு க்யூரோ அதோட ஒரு ஒரு சொல்யூஷனோ இன்னும் வரல. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் இஃப் ஐ கேன் ஒர்க் டுவோர்ட்ஸ் சம் அன்சால்வபிள் இஷ்யூ அண்ட் ஹாவ் தட் இம்பேக்ட், ஐ திங்க் அது ஒரு நல்ல லெக்சியாக இருக்கும் நான் அவரேன். அதே மாதிரி ஐ திங்க் ஆல்சோ ஆஸ் அ டாக்டரா ஜஸ்ட் பீங் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் கிவிங் டாக்டர் தென் தட்ஸ் எனஃப் ஃபார் மீ.
0: அண்ட் இப்போ கூட நீங்கள் நிறைய மென்டோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. கட்டாயம் ஒரு நல்ல முன்னுதாரணமாக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு குயிக் ரேபிட் ஃபயர், சம்யுதாக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பிடிச்ச விஷயம் காஃபி, டீ ஆர் சம்திங் எல்ஸ்?
1: டீ, சூடு டீ.
0: உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வார்டில் வேலை செய்ய விருப்பமா அல்லது ரீசர்ச் லேபில் வேலை செய்ய விருப்பமா?
1: ஐ திங்க் ஹாஸ்பிட்டல் வார்ட்.
0: ஹாஸ்பிட்டல் வார்ட், ஓகே. உங்களுடைய மிகப்பெரிய கனவு என்ன? நிறைய கனவுகள் பகிர்ந்து கொண்டீங்க, ஆனால் இப்போ உங்கள் மனசில் இருக்கிற பெரிய கனவு?
1: பெரிய கனவு ஐ திங்க் சந்தோஷமாக வாழணும், ஒரு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணும் எல்லாருக்கும். ஆனால் எந்திக்கும் போது ஐ ஷுட் பி ஹாப்பி.
0: யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா? உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு உதவின யாராவது? இப்போ திடீர்னு கேட்டுட்டேன், உங்கள் மனசில் தோன்ற அந்தவங்க பேரை சொல்ல விரும்புகிறீங்க?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. உங்கள் பேர் சந்திரகலா ஸ்ரீகணேஷ், மை பிக்கெஸ்ட் பேக் போன். அண்ட் என் தங்கச்சி கூட, அவள் பேர் ஹாசினி, ஷீஸ் ஆல்சோ ஹெல்ப் மீ அலாட் மை ஜேர்னி ஃபார் ஷோர்.
0: ஓகே சம்யுதா, நன்றி. வாணிசை வானொலிக்கு நேரடியாக வந்து உங்களுடைய அபிப்பிராயங்கள் எண்ணங்களை அங்கே கூட பகிர்ந்து கொண்டதுக்கு. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பு நீங்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? நீங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா இந்த வருஷம் நேர்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு?
1: கண்டிப்பாக. இது இப்போதைக்கு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு இல்லை, பட் இஃப் everyone can go follow Girls for Science on Instagram. It's a project that again me and my friend have started and for a couple of years now, and adoda support inda nalla irukum ena adu next generation ku adu romba helpful ah irukum.
0: கட்டாயமாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதால அடிக்கடி செய்ய முடியாட்டியும் அந்த சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணலாம், நிறைய விடயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க, அது வந்து ஒரு ஊக்கமாக இருக்குது. அந்த வகையில் மெடிசின் துறை மட்டுமல்லாமல் நீங்கள் ஸ்டெம் மற்றது ரூரல் கம்யூனிட்டிஸ்க்கு செய்ய விரும்புகிற சர்வீஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வானிசை வானொலி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் சில வருடங்கள் கழித்து சம்யுக்தாவை மறுபடியும் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அது மட்டுமல்லாமல் வருங்காலங்களில் நீங்கள் செய்யும் ப்ராஜெக்ட்ஸுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க அவளோடு காத்திருக்கிறேன். வாழ்த்துக்கள் சம்யுக்தா.
1: ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.
0: நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது ஒரு நேர்காணல். சம்யுக்தா ஸ்ரீ கணேஷ் அவ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அதோடு ரூரல் இண்டிஜினஸ் ஹெல்த் மீது மிகவும் ஒரு ஆர்வம் கொண்டவர். ஸ்டெம் அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் துறைகளில் குறிப்பாக பெண் குழந்தைகள் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து அட்வொகசி செய்து வருவர். மற்றும் அவர்களுடைய சோஷியல் மீடியா பக்கம் ஊடாக டே இன் த லைஃப் ஆஃப் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வீடியோஸ் மூலம் பல இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுத்து வரும் ஒரு இளைஞர். அந்த வகையில் சம்யுக்தாவின் பயணத்தை தொடர ஸ்க்ரப்ஸ் ஃபோர்
1: Scrubs with Savu.
0: என்று இன்ஸ்டாகிராம் பக்கங்களின் மூடாக நீங்கள் வந்து அவங்க கூட தொடர்பு கொள்ளலாம். நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் வானிசியின் ஒரு நேர்காணல் உண்டு. தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கள். நான் உங்கள் அன்பி டெப்ரா. ஃபேஸ்புக் லைவ் கூடாக நாங்கள் இந்த நேர்காணலை பகிர்ந்திருந்தோம். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கும் எங்களுடன் இணைந்து உங்களுடைய கதை அபிப்பிராயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் வாணிசேஃபம் என்ற இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் பக்கங்களினூடாக நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து ஒரு இனிய பாடலுடன் வாணிசையின் வாழ்மையான நிகழ்ச்சிகள் தொடரும். நான் உங்கள் அன்பின் டெப்ரா. இப்பொழுது இவ்வாறு இன்றைய நிகழ்ச்சியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

வானிசை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் உன்னெஃப்எம் சமூக வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. முதலில் கட்டா குஸ்தி 2 திரைப்படத்திலிருந்து ஷான் ரோலன் இசையில் மகராசி பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு முத்தமிழ் வரிகளை எழுதி விஜய் நரேன் மற்றும் ஷான் ரோல்டன் பாடியுள்ளார்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது பானிசியன் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகள். இந்நிகழ்ச்சிகளை 88.9 FM-லும் winfm.org.au என்ற இணையதளத்திலும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இன்று நான் உங்களிடம் ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையின் தலைப்பு வருவது வரட்டும் சமாளிப்போம். ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தார். அங்கு அவரது நண்பர் ஒருவரின் பண்ணை வீட்டில் தங்கியிருந்தார். அந்த பண்ணை வீடு மிக பெரிய நிலப்பரப்பில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் இருந்தது. அங்கே நிறைய மாடுகள் வளர்க்கப்பட்டன. ஒரு நாள் மாலை பண்ணை மைதானத்தில் விவேகானந்தர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருடன் நண்பரும் நண்பரின் மனைவியும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு மாடு அவர்களை நோக்கி சீறி பாய்ந்து வந்தது. அதன் மூர்க்கதனமான ஓட்டத்தை பார்த்து பயந்து போன நண்பரின் மனைவி அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். நண்பர் மனைவியை தூக்க முயன்றார். அப்போது மாடு அவர்களை நெருங்கிவிட்டது. நண்பருக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. இன்னும் சில நொடிகள் அங்கிருந்தால் மாட்டின் கொம்புகளுக்கு இரையாக நேரிடும் என்பதை உணர்ந்த நண்பர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எழுந்து வேறு திசையில் ஓடினார். ஆனால் விவேகானந்தர் அப்படி இப்படி அசையாமல் ஆணி அடித்தது போல் அந்த இடத்திலேயே நின்றுவிட்டார். பாய்ந்து வந்த மாடு கீழே விழுந்து கிடந்த நண்பரின் மனைவியையும் விவேகானந்தரையும் விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருந்த நண்பரை துரத்தியது. அதிர்ஷ்டவசமாக ஒரு கட்டிடத்திற்குள் புகுந்து தப்பினார் நண்பர். அதன் பிறகே பண்ணை ஊழியர்கள் ஓடி வந்து மாட்டை பிடித்து கட்டி போட்டார்கள். விவேகானந்தர் அதன் பிறகே அந்த இடத்தை விட்டு அசைந்தார். அங்கு வந்த நண்பருக்கோ ஒரே வியப்பு. அப்போது நண்பரின் மனைவியும் மயக்கம் தெளிந்து எழுந்தார். சிறிது கூட பயமே இல்லாமல் அந்த ஆபத்தான நேரத்திலும் ஒரே இடத்தில் உறுதியாக உங்களால் எப்படி நிற்க முடிந்தது என்று கேட்டார் நண்பர். அதை கேட்டு மெல்ல புன்னகைத்த விவேகானந்தர், நான் வித்தியாசமாக எதையும் செய்து விடவில்லை, வருவது வரட்டும் சமாளிப்போம் என்று ஒரு வித மன உறுதியுடன் நின்றுவிட்டேன். ஓடுபவரை கண்டால் துருத்தி செல்வது மிருகங்களுக்கு உரிய குணம். அதனால்தான் மாடு என்னை விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் உங்களை துரத்தியது என்று முடித்தார். உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை கண்டு பயந்து ஓடாமல் வருவது வரட்டும் என்ற மன உறுதி பெற்றிருந்த சுவாமி விவேகானந்தரை பார்த்து பெரிதும் வியந்தார் நண்பர். இத்துடன் இந்த கதை முடிந்துவிட்டது. இப்போது மீசிய முறுக்கு 2 திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா இசையில் கோயந்தம்மா பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு ஹிப்ஹாப் தமிழா வரிகளை எழுதி ஹிப்ஹாப் தமிழா, கௌஷிக் கிரிஷ், கானா வினோத், கானா உலகம் தரணி மற்றும் கானா சுதாகர் பாடியுள்ளார்கள். அடுத்த முறை உங்களிடம் வேறொரு சுவாரஸ்யமான கதையை கூறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா. நன்றி, வணக்கம்.

வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வெள்ளி மாலையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் லலிதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சி. நாம் 3 வாரங்களாக சோஃபியுடன் ஒரு அழகான பயணத்தில் இருக்கிறோம். முதல் வாரம் புத்தகத்தின் வாசலிலே நின்றோம். யோஸ்டன் கார்டரை, ஆர் சிவகுமார் அவர்களின் தமிழ் மொழிபெயர்ப்பை, காலச்சுவடு பதிப்பகத்தை அறிமுகம் செய்தோம். 2ஆம் வாரம் தபால் பெட்டியில் வந்த அந்த 2 வெள்ளை உரைகள் சோஃபியை மட்டுமல்ல நம்மையும் உலுக்கியது. கடந்த வாரம் ஒரு பெரிய பழுப்பு உரை வந்தது, அதற்குள் ஒரு முழு தத்துவ பாட தொகுதி. பந்திரவாதியின் தொப்பியையும் முயலின் மென்முடியை பற்றி பேசினோம். நாமே அந்த வெள்ளை முயல் என்று அறிந்தோம். ஆச்சரியப்படுவதற்கான இயல் திறனே தத்துவத்தின் மூலாதாரம் என்று கற்றோம் இல்லையா? இன்று சோஃபிக்கு மேலும் ஒரு பழுப்பு உரை வருகிறது. இந்த முறை கடிதம் ஒரு பெரிய கேள்வியோடு துவங்குகிறது. தத்துவம் தோன்றுவதற்கு முன்பு மனிதர்கள் எப்படி சிந்தித்தார்கள்? புராணங்கள் என்ன சொன்னன? அவற்றை ஏன் தத்துவ ஞானிகள் நிராகரித்தார்கள்? அந்த கடிதத்தை நாமும் சோஃபியுடன் சேர்ந்து படிக்கப் போகிறோம் இன்று. காத்திருத்தலின் ஒரு நாள். அடுத்த நாள் சோஃபிக்கு எந்த கடிதமும் வரவில்லை. பள்ளியில் முடிவே இல்லாத ஒரு நாள் போல அவளுக்கு தோன்றியது. இடைவேளைகளில் யோயன்னாவிடம் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு அன்பாகவும் நட்போடும் பழகினாள் சோஃபி. கடந்த வாரம் பேட்மிண்டன் விளையாட மறுத்ததற்கான குற்ற உணர்வு இன்னும் இருந்தது. காடு உலர்ந்த பின் கூடாரம் அமைத்து, கேம்பிங் என்று சொல்வோம் இல்லையா, அமைத்து தங்கலாம் என்று இருவரும் வீடு திரும்பும் வழியில் பேசிக் கொண்டார்கள். யுகமாக தோன்றிய இடைவேளைக்கு பிறகு அவள் மீண்டும் தபால் பெட்டியிடம் போனாள். மெக்சிகோவிலிருந்து அப்பாவிடம் இருந்து ஒரு கடிதம். வீட்டுக்கு வர ஏங்குவதாகவும் கப்பலின் தலைமை அலுவலகத்தில் சதுரங்கத்தில் செஸ்ஸில் முதன் முதலாக தோற்கடித்ததாகவும் எழுதியிருந்தார். படிக்க எடுத்து சென்ற புத்தகங்கள் எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட முடித்து விட்டதாகவும் சொல்லியிருந்தார். அப்பாவின் கடிதத்திற்கு பின்னால் அங்கே சோஃபியின் பெயர் இடப்பட்ட ஒரு பழுப்பு நிற உரை இருந்தது. பள்ளிப்பையும் பிற கடிதங்களையும் அங்கே வைத்துவிட்டு சோஃபி தன் ரகசிய இடத்திற்கு ஓடினாள். தட்டச்சு செய்யப்பட்ட புது பக்கங்களை வெளியே எடுத்தாள். தலைப்பு: புராண மரபியல் உலக சித்திரம். கேள்வி: தத்துவத்திற்கு முன் என்ன இருந்தது? கடிதம் துவங்குகிறது: அன்பான சோஃபி, நாம் நிறைய கற்க வேண்டியுள்ளது, எனவே தாமதமின்றி தொடங்கிவிடலாம். கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கத்தில் ஒரு புது வகை சிந்தனை தோன்றியது. அதுதான் நாம் இன்று தத்துவம், பிலாசபி என்று அழைக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு, அதுவரை மனிதர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் மதங்களில் விடைகளை கண்டார்கள். அந்த மத விளக்கங்கள் புராணக்கதை வடிவில் தலைமுறை தலைமுறையாக கைமாற்றப்பட்டு வந்தன. நண்பர்களே, புராணம் என்றால் என்ன? கடிதம் அதற்கு தெளிவான விளக்கம் தருகிறது. கேட்க நானும் ஆவலாக இருக்கிறேன், வாருங்கள். நடைமுறையில் உள்ள வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்பதை விளக்க முயலும் கடவுள்களை பற்றிய கதையே புராணம். வறட்சி ஏன் வருகிறது? மழை ஏன் பெய்கிறது? பருவங்கள் ஏன் மாறுகின்றன? எல்லாவற்றிற்கும் புராணங்கள் விடை சொன்னது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உலகம் முழுவதும் இந்த விளக்கங்கள் தழைத்தன. தத்துவ ஞானிகள் வருவதற்கு முன்பு மனிதனுக்கு இருந்த ஒரே கருவி புராணம் மட்டுமே. இதை புரிந்து கொள்ளாமல் நாம் தத்துவத்தின் தோற்றத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதையே இந்த கடிதம் வாதமாக முன்வைக்கிறது. உதாரணமாக, ஸ்காண்டினேவியன் பகுதிகளில் வளரும் ஒரு புராண கதையை எடுத்துக்கொள்வோம். நமக்கு நெருக்கமான நார்வேயின் புராண கதை இது. தாரும் அவனுடைய சம்மட்டியும். நார்வேக்கு கிறிஸ்துவ மதம் வருவதற்கு முன்பு மக்கள் இவ்வாறு நம்பினார்கள். 2 வெள்ளாடுகளால் இழுக்கப்படும் ஒரு தேரில் தார் என்னும் கடவுள் வானில் வலம் வருகிறான். அவன் தன் சம்மட்டியை வீசும் பொழுது இடியும் மின்னலும் உண்டாகின்றன. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, மொழியிலேயே பதிந்திருக்கிறது நண்பர்களே. நார்வேஜிய மொழியில் இடியை குறிக்கும் வார்த்தை டார்டோன். இதன் பொருள் தாரின் கர்ஜனை. ஸ்வீடிஷ் மொழியில் இடியை குறிக்கும் வார்த்தை அஸ்கா. இதன் மூலம் விண்வெளியில் கடவுளின் பயணம் என்று பொருள்படும்.
ஒரு நம்பிக்கை மொழியில் எப்படி நுழைந்து நிரந்தரமாகிறது என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். தேர்ஸ்டே வியாழக்கிழமை என்பது டாரின் டே என்று அந்த ஊர் மக்கள் நம்பினார்கள். இடியும் மின்னலும் வரும்பொழுது கூடவே என்ன வரும்? மழை. ஸ்காண்டினேவிய உழவர்களுக்கு மழை இன்றியமையாத ஒன்று. எல்லா உழவர்களுக்கும் தானே. எனவே டார் செழிப்புக்கான கடவுளாய் ஆனான் அவர்களுக்கு. மழை பெய்தால் தானியம் விளையும், வயல்கள் நிரம்பும். எப்படி நிகழ்கிறது என்று மக்களுக்கு தெரியும். ஆனால் டாருடன் அது தொடர்புடையது என்று உறுதியாக அவர்கள் நம்பினார்கள். டாருக்கு இன்னொரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்தது, உலக ஒழுங்கை காப்பது. ஸ்காண்டினேவியர்கள் இவ்வாறு நம்பினார்கள், மக்கள் வாழும் இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய தீவு, அதை மிட்காட் என்று அழைத்தார்கள். The Human Realm. இதன் பொருள் நடுவில் இருக்கும் ஒரு ராஜ்யம். மிட்காடை தாண்டி இருக்கும் கடவுள்களின் பகுதி அஸ்கார்ட் என்றும், அதற்கு வெளியே துரோக மனப்பான்மை கொண்ட ராட்சசர்களின் பகுதி உட்கார்ட் என்றும் இவர்கள் பிரித்து கொண்டார்கள். இந்த ராட்சசர்கள் எப்பொழுதும் உலகத்தை அழிக்க முயன்று கொண்டே இருந்தார்கள். அவர்களை பெரும் குழப்பத்தின் சக்திகள் என்று அழைக்கப்பட்டார்கள். நண்பர்களே, இந்த கதை எல்லாம் நம்முடைய கதைகள், நம் புராண கதைகளை ஒத்தாற்போல் இல்லை. இது வெறும் நார்வேயின் கதை மட்டுமல்ல, உலகில் கிட்டத்தட்ட எல்லா கலாச்சாரங்களிலும் நல்ல சக்திகளும் தீய சக்திகளும் இடையற்ற ஒரு சமநிலை இருந்து வந்ததை மக்கள் கண்டார்கள். இந்தியாவில், கிரேக்கத்தில், மெசபடாமியாவில், எல்லா இடத்திலும் நீங்கள் பார்க்க கிடைக்கும் ஒரு பேட்டர்ன் இது. மனிதன் எப்பொழுதும் தன் உலகத்தை நல்லது வர்சஸ் தீயது என்ற இரண்டு சக்திகளின் போராட்டமாகவே பார்த்து கொண்டு வருகிறான். தாரின் சம்மட்டி திருடப்படுகிறது. இது ஒரு கற்பனை சம்பவம் தான். இப்பொழுது இந்த கடிதத்தில் ஒரு அற்புதமான கதையை சொல்கிறது. ஒரு நாள் காலை தார் கண் விழிக்கிறான். அவனுடைய சம்மட்டி ஹேமர் காணாமல் போயிருக்கிறது. கடும் கோபத்தில் கைகள் நடுங்குகின்றன, தாடி குலுங்குகிறது அவனுக்கு. தன் நண்பனான லோக்கியை அழைத்து கொண்டு செழிப்புக்கான பெண் கடவுளான பிரேயாவிடம் போகிறான். அவன் அவளிடம் அவளுடைய சிறகுகளை கடன் கேட்கிறான். ராட்சசர்களின் பூமியான ஜார்டன்ஹைமுக்கு பறந்து போக அங்கே ராட்சசர்களின் அரசன் ட்ரீமை சந்திக்கிறான். எதிர்பார்த்ததைப் போலவே ட்ரீம் கர்வமாக சொல்கிறான், ஆம், நான் அந்த சம்மட்டியை பூமிக்கு 21 மைல் ஆழத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன். பிரேயாவை மணப்பெண்ணாக தந்தால் மட்டுமே நீ அதை திரும்ப பெறலாம் என்று. நண்பர்களே, இது ஒரு கற்பனை சம்பவம். ஒரு பக்கம் சம்மட்டி இல்லாமல் கடவுள்களால் ராட்சசர்களை எதிர்க்க முடியாது. மறுபக்கம் பிரேயாவை கொடுத்து விட்டால் வயல்களில் எதுவும் முளைக்காது, மனிதர்கள் இறந்து விடுவார்கள். அவள்தான் எல்லா வாழ்வையும் பாதுகாப்பவள். ஒரு முட்டுக்கட்ட நிலை. இந்த நேரத்தில் ஹேம்டெல் என்ற ஒரு கடவுளுக்கு ஒரு யோசனை வருகிறது. தார் மணப்பெண் போல உடை உடுத்தி கொண்டு தலைமுடியை தூக்கி வாரிவிட்டு குறுஞ்சட்டைக்குள் கற்களை வைத்துக் கொண்டால் பெண் போல் தோற்றமளிப்பாள். தாருக்கு அதில் அவ்வளவு ஆர்வம் இல்லை. இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான் இல்லையா? ஆனால் வேறு வழி இல்லை என்பதால், மக்களை காக்க வேண்டிய கடமை இருப்பதால் அவன் இதற்கு ஒப்புக்கொள்கிறான். லோக்கி மணப்பெண்ணின் தோழியாக வருகிறான். கடவுளின் ஒரு அதிரடி புலனாய்வு குழு இது. ஜார்டன்ஹைமில் திருமண விருந்து தொடங்குகிறது. மணப்பெண் அதாவது தார் ஒரு முழு எருதையும் 8 பெரிய மீன்களையும் விழுங்கி சாப்பிடுகிறான். 3 பீப்பாய்கள் அளவு பியரும் குடிக்கிறான். ஸ்ட்ரீம் மலைத்து போகிறான். ஒரு மணப்பெண் இவ்வளவு சாப்பிடுவாளா? பாருங்களேன், பெண் இவ்வளவுதான் உண்டிச்சிருக்குதல் பெண்ணிற்கு அழகு என்று அவ்வை மட்டுமல்ல தாரின் உலகமும் சொல்கிறது போல. லோக்கி உடனே சமாளிக்கிறான். திருமணத்தில் வருவதில் மிக ஆர்வமாக இருந்ததால் ஒரு மார்மாக மணப்பெண் சாப்பிடவே இல்லை. அதனால்தான் மிகவும் நல்ல பசி என்று மணப்பெண்ணை முத்தமிட முகத்திரையை உயர்த்திய ட்ரீம் தாரின் கடூரமான கண்களை பார்த்து பயப்படுகிறான். மீண்டும் லோக்கி சமாளிக்கிறான். திருமணத்தை நினைத்து ஒரு வாரமாக அவள் தூங்கவே இல்லை, அதனால்தான் கண்கள் சிவந்திருக்கின்றன என்று. பிறகு திருமண சடங்கின் பொழுது மணப்பெண்ணின் மடியில் சம்மட்டியை வைக்குமாறு ட்ரீம் ஆணையிடுகிறான். அதுதான் மரபு. சம்மட்டி கையில் வந்தவுடன் தார் பெருங்குரலில் சிரிக்கிறான்.
முதலில் ஸ்ரீமையும் பிறகு எல்லா ராட்சசர்களையும் கொன்றழிக்கிறான். இப்படியாக பிணையச் சம்பவம் சுபமான முடிவை காண்கிறது. இந்த கதையின் பின்னால் என்ன இருக்கிறது? கதையை சொல்லி முடித்ததும் கடிதம் ஒரு முக்கியமான கேள்வியை நம் முன் வைக்கிறது. சோஃபி, இது வெறும் பொழுதுபோக்கு கதையல்ல, இதன் பின்னால் உள்ள உண்மையான அர்த்தம்தான் என்ன? ஒரு சாத்தியமான விளக்கம்தான் இது. வறட்சி வந்தபோது மழை பொழியவில்லை. மக்களுக்கு இதற்கு ஒரு விளக்கம் தேவையாக இருந்தது. உடனே தாருடைய சம்மட்டியை ராட்சசர்கள் திருடிவிட்டார்களோ என்று நினைத்தார்கள். அல்லது இது ஒரு பருவ கால கதையாகவும் இருந்திருக்கலாம். குளிர்காலம் வரும்போது இயற்கை இறக்கிறது. ஏனென்றால் சம்மட்டி ஜாட்டன்ஹைமில் இருக்கிறது. வசந்தம் வரும்பொழுது மீண்டும் மலர்கிறது. ஏனென்றால் தார் சம்மட்டியை மீட்டுவிட்டார். ஆனால் நண்பர்களே, புராணம் என்பது வெறும் விளக்கம் மட்டுமல்ல, அதனோடு மதச்சடங்களும் இருந்தன. வறட்சி வந்தால் மக்கள் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. தாருக்கு ஒரு வெள்ளாட்டை பலியிட்டார்கள். சில சமயம் ஒருவர் மணப்பெண்ணை போல் உடை அணிந்து தாரின் கதையை நாடகமாக்கினார்கள் மழையை வரவழைக்க வேண்டி. புராணம் என்பது ஒரு நம்பிக்கை அல்ல, ஒரு செயல்பாடும் கூட. இப்பொழுது இந்த கடிதத்தை படித்து முடித்த சோஃபி ரகசிய இடத்திலிருந்து தோட்டத்திற்கு வருகிறாள். அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. தனது பள்ளியில் கற்றதை எல்லாம் மறந்து எதுவும் தெரியாத ஒரு குழந்தையாக அவள் இருந்தால் அவள் வசந்தத்தை எப்படி விளக்குவாள் என்று யோசிக்கிறாள். அவளே ஒரு கதையை உருவாக்கி கொள்கிறாள். தீயவனான முரியட் அழகான இளவரசி சிகிட்டாவை குளிர் நிரம்பிய சிறையில் அடைத்து விட்டான். அதனால் குளிர்காலம் வந்து ஒரு நாள் காலை வீரமிக்க இளவரசன் பிரவேடோ வந்து அவளை காப்பாற்றினான். மகிழ்ச்சியுற்ற சிகிட்டா புல்வெளியில் நடனமாட துவங்கினாள். ஈரக்கசிவான சிறையில் இருந்தபோது இயற்றிய பாடலை அவள் பாடினாள். அவளுடைய பாடலை கேட்டு பூமியும் மரங்களும் நெகிழ்ந்தன. பனி கண்ணீர் துளிகளாக மாறின. சூரியன் உதித்து அவற்றை உலர்த்தியது. அவளுடைய பொன்னிற முடிச்சுருள்கள் பூமியில் விழுந்து அல்லி மலர்களாக மாறின. கதையை உருவாக்கி முடித்தவுடன் சோஃபிக்கு ஒரு விஷயம் ஆழமாக புரிகிறது. அறிவியல் விளக்கம் தெரியாமல் இருந்திருந்தால் அவள் இந்த கதையையே முழுமையாக நம்பியிருப்பாள். இதில் அவளுக்கு உறுதியாக தோன்றுகிறது, விளக்கம் இல்லாமல் வாழ முடியாத ஒரு தேவை மனிதனுக்குள் இருக்கிறது. எல்லா விஷயங்களுக்கும் அவனுக்கு விளக்கம் தேவை. அதனால்தான் நாம் புராணங்களை உருவாக்கி கொண்டோம். கடிதம் மேலும் ஒன்று சொல்கிறது. தத்துவ ஞானிகள் புராணங்களை நிராகரித்தார்கள். கிரேக்கத்தில் ஹோமர் மற்றும் ஹிசியட் ஆகியோர் கிரேக்க புராணங்களை கிமு 700 ஒட்டி எழுதி வைத்தார்கள். அது எழுத்து வடிவில் வந்தவுடன் ஒரு புதிய சூழல் உருவானது. அது பற்றி விவாதிக்க முடிந்தது. முன்பு வாய்மொழி மரபு மட்டுமே இருந்தது. இப்பொழுது கருத்துக்கள் தெளிவாக காகிதத்தில் பதிவாகியிருந்தன. காகிதம் என்றால் அந்த காலத்தில் எப்படி அவர்கள் அதை எழுதி, பனையோலையோ இரும்போ நமக்கு தெரியாது. ஆரம்ப கால தத்துவ ஞானிகள் ஹோமரின் புராணங்களை விமர்சித்தார்கள். ஏனென்றால் கடவுள்கள் மனிதர்களை உருவ ரீதியில் ஒத்திருந்ததோடு மனிதர்களைப் போலவே அகந்தையும் துரோக மனப்பான்மையும் கொண்டிருந்தார்கள். இது சரியான விளக்கமாக இராது என்று தத்துவ ஞானிகள் நினைத்தார்கள். கிமு 570 பிறந்த செனோபனிஸ் என்ற தத்துவ ஞானி இதை நேரடியாக சொன்னார். மனிதர்கள் தங்களுடைய உருவிலேயே கடவுள்களை படைத்தார்கள். எத்தியோப்பியர்கள் கடவுள்களை கருப்பு நிறமும் தட்டையான மூக்கும் உடையவர்கள் என்று நம்புகிறார்கள். த்ரேஷியர்கள் நீல நிற கண்களும் பொன்னிற முடியும் கொண்டவர்கள் என்று கற்பனை செய்கிறார்கள். எருதுகளுக்கும் குதிரைகளுக்கும் ஓவியம் வரையும் திறன் இருந்தால் அவை கடவுள்களை எருதுகளாகவும் குதிரைகளாகவும் சித்தரிக்கும். நண்பர்களே, இந்த வாக்கியத்தை மீண்டும் கவனமாக யோசியுங்கள். 2600 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட புராண கதைகள் என்பது மனித எண்ணங்களே அன்றி வேறில்லை. இது முதன் முதலாக சொல்லப்பட்டது இப்படித்தான். இது ஒரு துணிச்சலான புரட்சிகரமான வாக்கியம். அதோடு இன்னொரு முக்கியமான மாற்றமும் நடந்தது. கிரேக்கத்தில் நகர அரசுகள் உருவாகின. எல்லா உடல் உழைப்பையும் அடிமைகளை செய்தார்கள். குடிமக்களுக்கு சுதந்திரமாக சிந்திக்க நேரம் இருந்தது. எந்த குடிமகனும் எந்த கேள்வியையும் கேட்கலாம் என்ற சூழல் உருவானது. புராணங்களை நம்பாமல் சொந்த சிந்தனையில் விடை தேடும் சுதந்திரம் கிடைத்தது அங்கே. கடிதம் இதை ஒரு அழகான வார்த்தையில் சுருக்குகிறது. புராண மரபியல் சிந்தனையிலிருந்து அனுபவம் மற்றும் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட சிந்தனைக்கு மாறிய வளர்ச்சி, அதுதான் தத்துவத்தின் பிறப்பு.
இயற்கையின் நடைமுறைகளுக்கு இயற்கையான விளக்கங்களை இயற்கையை கடந்த விளக்கங்களுக்கு மாற்றாக காண தொடங்குவதே கிரேக்க தத்துவ ஞானிகளின் நோக்கமாக இருந்தது. இன்றைய சிந்தனை என்ன? இந்த அத்தியாயம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? மனிதன் எப்பொழுதும் விளக்கத்தை தேடுகிறான். அதுவே அவனை மனிதனாக்கியது. முதலில் புராணங்கள் வழியாக தேடினான், பிறகு தத்துவம் வழியாக தேடினான், இன்று அறிவியல் வழியாக தேடுகிறான். தேடல் நிறுத்தப்படவில்லை, வழி மட்டுமே மாறுகிறது. ஆனால் செனோஃபனிஸ் சொன்ன வார்த்தை இன்று நம்மை யோசிக்க வைக்கிறது, இல்லையா? நாம் நம்மை போலவே கடவுள்களை படைக்கிறோமா? நாம் நம்புவது உண்மையா அல்லது நம் எண்ணங்களின் நிழலா என்று கேட்கும் துணிச்சல், அதுவே தத்துவத்தின் ஆரம்பம். சோஃபியோடு சேர்ந்து நாமும் அந்த துணிச்சலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் எனக்கு படுகிறது. அடுத்த வாரம் சோஃபி கடிதம் படித்து முடிக்கிறாள். ஆனால் ஒரு கேள்வி விடாமல் அவளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யார் இந்த கடிதங்களை கொண்டு வருகிறார்கள்? இந்த மர்ம ஆசிரியரின் முகம் எப்பொழுது தெரிய போகிறது? அந்த ஹில்டி மொலார்க்னார்க், அவள் யார்? அந்த மர்மம் இன்னும் ஆழமாக கொண்டே போகிறது. அடுத்த வெள்ளி நாம் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சி நிறைவுறுகிறது நண்பர்களே. புராணம் கேட்கும் கேள்வியும் தத்துவம் கேட்கும் கேள்வியும் ஒன்றுதான், ஆனால் தேடும் வழிதான் வேறு வேறு. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வெள்ளி. நான் லலிதா, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வின் FM 88.9 வெள்ளி மாலை நிகழ்ச்சி.

0: நேர்களுக்கு வணக்கம். நீலி நேரம் சரியாக 7:89 பண்பேலை வரிசையின் ஊடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் வானிசையின் வெள்ளிமாலை நிகழ்ச்சியிலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து வரும் உலக செய்திகள் லண்டன் பிபிசியின் அனுசரணையில் எடுத்து வரப்படுகின்றது.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாவது நாளாக ஈரானின் இலக்குகளை தாக்கியதாக கூறும் அமெரிக்கா. குவைத், பஹ்ரைன் மற்றும் கத்தாரின் அமெரிக்க தளங்களை தாக்கியதாக கூறும் ஈரான். மெல்பர்னில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸுடன் பேச்சுவார்த்தை. மிகப்பெரிய யுரேனிய ஏற்றுமதி உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்ட ஆஸ்திரேலியா. வங்கதேசத்தை உலுக்கும் தட்டம்மை பரவல். மார்ச் மாதம் முதல் 700+ மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம். பெண் சுதந்திரத்தின் முகமா அல்லது சந்தைப்படுத்தலின் வெற்றியா? 1950களின் பிற்பகுதி முதல் இன்று வரை புகழ்பெற்ற பார்பியின் வரலாற்றை விவரிக்கும் புதிய கண்காட்சி. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். இரண்டாவது நாளாக அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தியுள்ளன. பொதுமக்களின் உள்கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்துவது போர்க்குற்றம் என்று கூறி அமெரிக்க தாக்குதல்களுக்கு ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் சுமார் 90 ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு கடற்கரை பகுதிகளில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2 நாட்களில் 14 உயிரிழந்துள்ளதாக ஈரானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைன் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிலையில் ஈரான் நடத்திய தாக்குதல்களைத் தொடர்ந்து ஈரானுடனான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவித்துள்ள அதிபர் டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்கள் தீவிரமடையும் என எச்சரித்துள்ளார்.
2: அவர்கள் எங்களை ஒரு முறை தாக்கினால் நாங்கள் 20 திருப்பி தாக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். நேற்று இரவு அவ்வாறு செய்தோம். இன்று ஒரு சிறிய தாக்குதலை நடத்தினார்கள். ஆனால் அது உண்மையில் நேற்று இரவு நடத்தப்பட்டதற்கான பழிவாங்கும் நடவடிக்கைதான். அவர்கள் 3 படகுகள் மீது தாக்குதல் நடத்தினர். அவர்கள் தாக்கும் போதெல்லாம் நாங்கள் அதைவிட தீவிரமாக திருப்பி தாக்குகிறோம். வெற்றி பெற நமக்கு பல வழிகள் இருந்தாலும் நாம் இராணுவ ரீதியாக ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டோம். அவர்கள் உடன்படிக்கை செய்து கொள்ள ஆர்வமாக உள்ளனர். சற்று நேரத்திற்கு முன்புதான் அவர்கள் அழைத்தார்கள். ஒப்பந்தம் செய்து கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் அளவுக்கு தகுதியானவர்களா என தெரியவில்லை. அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறையாக கடைபிடிப்பார்களா என்பதும் எனக்கு தெரியவில்லை.
1: அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் எதிர்ப்பு நிகழ்த்தியுள்ளது. மிரட்டலுக்கும் வாக்குறுதி மீறலுக்கும் விலை கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என ஈரானிய தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகிர் காலிபாஃப் கூறியுள்ளார். மோதல்கள் மீண்டும் தொடங்கியதிலிருந்து ஹோர்முஸில் போக்குவரத்து மிகவும் குறைந்துள்ளதாக இன்டர்டாங்கோ என்ற கப்பல் உரிமையாளர்களுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் போர் தொடங்குவதற்கு முன்பு ஒரு நாளுக்கு 130 கப்பல்கள் அந்த நீரிணை வழியாக சென்ற நிலையில் ஒரு மாதத்திற்கு முன்பு அது 70 இருந்தது. இந்த தாக்குதல்கள் தொடங்குவதற்கு முன்பே அதன் எண்ணிக்கை 30 குறைந்துவிட்டது. அங்குள்ள கப்பல்களில் சுமார் 6,000 மாலுமிகள் சிக்கியிருப்பதாக ஐநாவின் கப்பல் போக்குவரத்து முகமை நேற்று கூறியுள்ளது. பரஸ்பரம் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து காணப்படுகின்றன. இதுகுறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் கேரலின் டேவிஸ் வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம்.
3: அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து முரண்பட்ட செய்திகள் வெளியாவதாக

0: இந்தியாவுடன் மிகப்பெரிய யுரேனிய உடன்படிக்கையில் கையெழுத்திட ஆஸ்திரேலியா ஒப்புக் கொண்டுள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையே மெல்போர்னில் நடைபெற்ற உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைப்பது மற்றும் தரவு மையங்களுக்கான ஆற்றலுக்கு உதவ அணுசக்தி துறையை வலுப்படுத்த இந்தியா விரும்புகிறது. பிரத்யேக அமைதி செயல்பாடுகளுக்காக மட்டும் நீண்டகால யுரேனிய ஏற்றுமதிக்கான ஏற்பாடுகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இருநாட்டு பிரதமர்களுக்கு இடையிலான கூட்டு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய பிரதமர் மோடி தெரிவித்தவற்றை பார்க்கலாம்.
1: அணுசக்தி தொடர்பாக முக்கியமான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளோம். ஆஸ்திரேலியாவிடமிருந்து இந்தியாவிற்கான யுரேனிய விநியோகமானது சுத்தமான எரியாற்றல் இலக்குகளை அடைவதற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும். உத்திசார் பாதுகாப்பு மற்றும் தூய்மையான எரியாற்றல் மாற்றத்திற்கு இந்த முக்கியமான கனிமங்களில் ஒத்துழைப்பு என்பது முக்கியமானது.
0: இந்த உடன்படிக்கை இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலிமைப்படுத்தும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார்.
2: Australia values India as a top-tier security.
3: இந்தியாவை உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டாளியாக ஆஸ்திரேலியா கருதுகிறது. இது இந்திய பசிபிக் பகுதியின் அமைதியான நிலையான வளமான அம்சத்தை உறுதிப்பாட்டை இந்த பிரகடனம் பிரதிபலிக்கிறது. உத்திசார் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு இடையிலான இணைந்து செயல்படும் திறனை மேம்படுத்துவோம். இந்திய பசிபிக் பகுதிகளில் எங்களுடைய பகிர்ந்து கொள்ளப்பட்ட நலன்களை பாதிக்கும் விஷயங்கள் தொடர்பாக பாதுகாப்பு ஆலோசனைகளை மேற்கொள்வோம்.
0: வங்கதேசத்தில் கடும் தட்டம்மை பரவல் ஏற்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதல் உறுதி செய்யப்பட்ட மற்றும் சந்தேகிக்கப்படும் நோய் தொற்றுகளால் சுமார் 750 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள். முன்பு இந்த நோயை ஒழிப்பதில் வங்கதேசம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துவிட்டதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியிருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சுமார் 1000 பேருக்கு புதிதாக தொற்று பரவுவதாலும் மருத்துவமனைகள் நெருக்கடியின் விளிம்பில் இருப்பதாலும் அந்த முன்னேற்றம் விரைவாக சிதைந்துவிட்டது. பிபிசியின் தெற்காசிய செய்தியாளர் அஷதே மோஷரி வழங்கியுள்ள இந்த தொகுப்பில் வரும் குழந்தைகளின் சில காட்சிகள் உங்கள் மனதுக்கு சங்கடம் அளிக்கலாம் என எச்சரிக்கிறோம்.
4: கட்டுக்கடங்காத நோய் பரவல் எப்படி இருக்கும் என்பதற்கு இதுவே சான்று. இது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. மேலும் குழந்தைகளை கடுமையாக பாதிக்கிறது. மைமன்சிங்கில் உள்ள ஒரு தட்டம்மை சிகிச்சை வார்டில் அதன் சேவை வழங்கும் அளவை விட 2 மடங்குக்கும் அதிகமான நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனை படுக்கை அரிதாக கிடைக்கும் வசதியாகிவிட்டது. மிக கடுமையாக பாதிப்படைந்தவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கிறது. 4 மாத குழந்தையான அராஃபத்தும் அவர்களில் ஒருவர். தன் பெற்றோரின் ஒரே குழந்தையான அவர் நிமோனியா மற்றும் இதய செயலிழப்பால் போராடி கொண்டிருக்கிறார்.
3: ஒரு புதிய நோய் பரவியிருப்பதாக முதன் முதலில் கேள்விப்பட்ட போது எங்கள் கிராம மக்கள் அச்சத்தால் அழுதார்கள். கண்ணீரே வராத நிலை வரை நானும் அதிகமாக அழுதுவிட்டேன்.
4: பிறந்து 9 மாதமே ஆன மற்றொரு குழந்தை தனிஷாவின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமடைந்துள்ளது. தோலில் தொற்று ஏற்பட்டுள்ளதுடன் அவருக்கு பல நோய்களும் உள்ளன. 3 வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்த வார்டில் இருக்கும் ஏராளமான குழந்தைகளில் இது இவர்கள் இருவரின் கதை மட்டுமே. தட்டம்மை நோயை ஒழிப்பதில் வங்கதேசம் நல்ல முன்னேற்றம் கண்டிருந்தாலும் இந்த மருத்துவமனை எதிர்கொள்ளும் கடும் நெருக்கடி அந்த முயற்சிகள் மிக விரைவாக சீர்குலையக்கூடும் என்பதை காட்டுகிறது. மேலும் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்த முயன்ற சில குடும்பங்களுக்கு அவை எங்குமே கிடைக்கவில்லை. செயற்கை சுவாசக்கருவியில் வைக்கப்பட்டது இதயத்தை நொறுக்கிவிட்டது. குழந்தை மல்லிகா கடைசியாக அணிந்திருந்த ஆடைகள் இவை. அதற்கு 1 மாதத்திற்கு முன்பு மஹ்பூஸ் ரஹ்மானும் அவரது மனைவியும் உள்ளூர் மருத்துவமனை ஒன்றில் அவருக்கு தடுப்பூசி போட முயன்றனர். அங்கு தடுப்பூசிகள் இல்லை என்று அவர்களிடம் கூறப்பட்டது. 11 மாதத்திலேயே அவர் உயிரிழந்தார்.
5: அவளை பற்றி அனைத்துமே சிறந்தவையாக இருந்தன. அவள் பிறந்ததில் இருந்தே மிகவும் அமைதியாக இருந்தாள். ஏன் இவ்வளவு பெரிய தவறை செய்தீர்கள் என்று மருத்துவர் கேட்டார். தடுப்பூசி கிடைக்கவில்லை, அவள் சுகவீனமுற்று இருந்தார் என்று அவரிடம் விளக்கினோம். அதற்கு அவர் இனி எல்லாம் கடவுளின் கையில்தான் உள்ளது என்று தெரிவித்துவிட்டார்.
4: மற்றவர்களோ அதிர்ஷ்டசாலிகள். 11 மாத குழந்தையான நட் ஆனந்தமாக தூங்குகிறார். அவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் இந்த தடுப்பூசி அவரது உயிரை காப்பாற்றியிருக்கலாம்.

0: ஏப்ரல் மாதம் முதல் தடுப்பூசி போடப்பட்ட 1,80,000 அதிகமான குழந்தைகளில் இவரும் ஒருவர். முந்தைய இடைக்கால அரசின் கீழ் கடந்த ஆண்டு தடுப்பூசி ஆர்டர்கள் கிடைக்க தாமதமானதால் பற்றாக்குறை ஏற்பட்டதாக யுனிசெஃப் கூறுகிறது. இதுவே தங்கள் எச்சரிக்கை என்று அது குறிப்பிடுகிறது.
1: நீங்கள் என்ன செய்ய திட்டமிட்டிருந்தாலும் கொள்முதல் வழிமுறைகளில் மாற்றங்களை கொண்டுவர போதுமான கால அவகாசம் உங்களுக்கு தேவை. இடைவெளிகள் அதிகரிக்க கூடும் என்று கவலைப்பட்டோம். அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட ஒரு நாட்டை பற்றி பேசுகிறோம். அதே நேரத்தில் அங்கு மிக பெரிய அளவில் மக்கள் இடம்பெயர்வு நிகழ்ந்தது போன்ற பல காரணிகள் இதில் உள்ளன.
0: இடைக்கால அரசின் கீழிருந்த ஒரு மூத்த சுகாதார அதிகாரியை தொடர்பு கொண்டோம். தடுப்பூசிகளுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இருக்கவில்லை என்று அவர் மறுத்தார். மேலும் யுனிசெஃப் கவலைகளை தெரிவித்திருந்தது. ஆனால் அந்த தகவல் தொடர்புகளில் தட்டம்மை நோய் பரவக்கூடிய சாத்தியம் குறித்த குறிப்பிட்ட எச்சரிக்கை எதுவும் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். பாதிப்புகள் குறைந்து வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இருப்பினும் தினமும் சுமார் 1,000 புதிய பாதிப்புகள் பதிவாகின்றன. நாங்கள் அங்கு சென்று வந்த சில நாட்களுக்கு பிறகு குழந்தை அராஃபத் உயிரிழந்த செய்தியை அறிந்தோம். தடுக்கக்கூடிய ஒரு நோய்க்கு இப்போதும் குழந்தைகள் உயிரிழக்கிறார்கள் என்பதை இது நினைவூட்டுகிறது.
2: ஈரானின் மறைந்த அதி உயர் தலைவர் அலி காமனியை அடக்கம் செய்யப்படவுள்ள மஷாத் நகரின் தெருக்களில் ஏராளமான மக்கள் வரிசையாக நிற்கின்றனர். அவரின் உடல் ஈரான் மற்றும் ஈராக்கை சுற்றி 6 நாட்களாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. 86 வயதான ஈரானின் முன்னாள் அதி உயர் தலைவர் பிப்ரவரியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய பெரிய அளவிலான விமான தாக்குதல்களின் முதல் நாளில் கொல்லப்பட்டார். அமெரிக்காவின் நீண்ட தூர டொமஹாக் ஏவுகணைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விற்க ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜெர்மனி தெரிவித்துள்ளது. அங்காராவில் நேட்டோ உச்சிமாநாட்டிற்கு இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த உடன்பாடு பாதுகாப்பில் ஒரு முக்கியமான இடைவெளியை குறைக்கும் என்று ஆட்சித்துறை தலைவர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவில் இதுபோன்ற ஏவுகணைகள் உருவாக்கப்படும் வரை இடைக்கால தீர்வாக ஜெர்மனியில் இதனை நிலைநிறுத்துவதற்காக ஜோ பைடன் ஒப்புக்கொண்ட திட்டத்தை டிரம்ப் முன்பு ரத்து செய்திருந்தார். பார்பி பொம்மைகள் 1959 அறிமுகமானதில் இருந்து இதுவரை 250 மேற்பட்ட பல்துறை வேலைகள், விதவிதமான வீடுகள், கார்கள் மற்றும் ஆண் நண்பர்களையும் கொண்டு பல தசாப்தங்கள் கடந்த பிறகும் இன்றும் உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களை ஈர்த்து வருகின்றன. தற்போது உலகின் மிகவும் பிரபலமான பொம்மைகளில் ஒன்றான இதன் பரிணாம வளர்ச்சி மற்றும் தாக்கத்தை விவரிக்கும் வகையிலான ஒரு புதிய கண்காட்சி ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கிளாஸ்கோவிற்கு சென்று பிபிசி செய்தியாளர் பாலன் மெக்லின் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.
3: பார்பரா மில்லிசென்ட் ராபர்ட்ஸ், பார்பி என்ற பெயரில் பரவலாக அறியப்படும் இந்த பொம்மை 1959 முதன் முதலில் நியூயார்க் பொம்மை கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போது சேகரிப்பாளர்கள் விரும்பி சேமித்து வரும் அரிய பொருளாக மாறியுள்ள அசல் மாதிரிகளில் ஒன்று, அந்த பொம்மைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஸ்காட்லாந்து கண்காட்சியின் மைய காட்சிப் பொருளாக இடம்பெற்றுள்ளது.
4: நான் பார்பியின் தீவிர ரசிகையாகவோ அல்லது அதை விமர்சன கண்ணோட்டத்துடன் அணுகுபவராகவோ இந்த பணிக்கு வரவில்லை. மாறாக ஒரு திறந்த மனதுடனே இதை அணுகினேன். பார்பி பொம்மை அல்லது அதன் வரலாறு குறித்த தனிப்பட்ட கருத்துகள் எதுவாக இருந்தாலும், 20 மற்றும் 21 பாப் கலாச்சாரத்தில் அந்த பொம்மையும் அதன் பிராண்ட் அடையாளமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்பதை மறுக்க முடியாது. அதனை இந்த கண்காட்சியின் மூலம் நாங்கள் ஆராய விரும்பினோம்.
3: முதல் டால்களுக்கு உடைகள் முக்கியமான விற்பனை அம்சமாக இருந்தது. இது ஒருமுறை வாங்கும் பொருள் மட்டுமல்ல, தொடர்ந்து வாங்க வைக்க பயன்படுத்தப்பட்ட புத்திசாலித்தனமான விற்பனை யுக்தி. 1962 திருமணமாகாத இளம் அமெரிக்க பெண்கள் தனித்து வாழ்வது அரிதாக இருந்த காலத்தில் பெண் சுதந்திரத்தின் சின்னமாக கருதப்பட்ட தனக்கென ஒரு சொந்த வீட்டையும் பார்பி பெற்றிருந்தது. பெண்களால் வீட்டு கடன் பெற முடியாத நிலை இருந்தது. 1978 அமெரிக்க கட்டடக்கலையின் சிறந்த வடிவமைப்புகளில் ஒன்றாக இந்த கட்டடம் கருதப்பட்டது. ரூத் ஹேண்ட்லரின் கனவு வீட்டை அடிப்படையாக கொண்டதாக கூறப்படும் அந்த வடிவமைப்பு நிஜத்தில் ஒருபோதும் கட்டப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த பொம்மை மக்களின் பல்வேறு பின்னணிகளை பிரதிபலிக்கும் வகையில் தொடர்ந்து மாற்றமடைந்து வந்துள்ளது.
4: நான் 80களின் பார்பி பொம்மைகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகளோ 2000களின் பார்பி பொம்மைகளையும் அவற்றின் துணை பொருட்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறாள். எங்களுக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த எங்கள் குழந்தை பருவ நினைவுகளை இப்படி ஒன்றாக பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
5: பார்பி பொம்மைகள் வெறும் கவர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பவை என்று பலர் கூறுகிறார்கள். ஆனால் கவனித்து பார்த்தால் பார்பி தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு முன்னோடியாக திகழ்ந்திருப்பதை அறிய முடியும்.
3: உலகளாவிய அடையாளமாக மாறிய சிறிய பொம்மையான பார்பிக்கு எல்லைகளே இல்லை.
2: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கு பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்று இரவு நள்ளிரவாகட்டும்.

0: If you're looking for a low-cost way to promote your business, why not consider using 88.9 Win FM? We could be the station for you, as we are part of one of Australia's fastest-growing areas. We have a unique range of programming, from ethnic radio broadcasts, to specialised music shows, to community talkback and live sports coverage. For further details on promoting your business on 88.9 Win FM, contact sponsor coordinator Trudy Burke at winfm.org.au or call 0433 996 222. 88.9 Win FM, the sound of the West.
1: சிந்தனையெல்லாம் பேச இருப்பது சிரிப்பே சிறந்த மருந்து. அது என்ன சிரிப்பே சிறந்த மருந்து அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு மனிதன், சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 240 வாட்டி சிரிக்கணுமா. அப்படி சிரிச்சா நமக்கு நேயர்களுக்கு இன்று ஒரு சிந்தனை பேசுகின்றேன். இன்று ஒரு சிந்தனை நாம் பேச இருப்பது சிரிப்பே சிறந்த மருந்து. அது என்ன சிரிப்பே சிறந்த மருந்து அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு மனிதன், சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 240 வாட்டி சிரிக்கணுமா. அப்படி சிரிச்சா நமக்கு உள்ள ஸ்ட்ரெஸ் போயிடும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த கவலைகளாக இருந்தாலும் போயிடும். அப்போ வந்து நமக்கு வந்து சில நோய்கள் வராது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் தானே எல்லாமே வருதுங்கிறாங்க, டென்ஷனால். அப்போது நமக்கு இந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு சிரிக்கணும் அப்படிங்கிறாங்க டாக்டர்கள். குறிப்பாக கார்டியாலஜிஸ்ட் கூட சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 240 முறை சிரித்தா ரொம்ப நல்லது. இப்போ சிறு வயசுலலாம் சிரிப்போம், வயது ஏற ஏற ஏற நம்ம சிரிக்கிறதையும் மறந்துடுறோம், சிரிப்பையே விலை கொடுத்து வாங்குகிறோம், அப்படி ஆயிடுச்சு. அதனால் நம்ம சிரிக்க பழகிக்கணும். அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய கவலைகள் போகிறது மட்டுமில்லை, மற்றவர்களுக்கும் அது உபயோகமாகவும் இருக்கும். மருத்துவ செலவும் இல்லை. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் காரியம் நடக்குமா? சரி, கவலைப்பட்டால் அந்த காரியம் நடக்கணும்னா எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் சிரிக்கிறது தான் சிறந்த மருந்துங்கிறாங்க. இதை சொல்கிறப்ப எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது, அது நடந்த கதை கூட. ஒரு வாட்டி ஒரு முக்கிய பிரமுகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சலூனுக்கு போய் சேவ் பண்ணுறதுக்காக போனாராம். அவர் காரையும் இவரையும் முன்ன பின்ன பார்த்ததில்லை, இவர் யாருன்னு அவருக்கும் தெரியாது. அவர் கேட்டாராம், ஏங்க என்னமோ சோகமாக இருக்கிறாப்புல இருக்கேன்னு கடைக்காரர் கேட்டார். அதுக்கு அந்த முக்கிய பிரமுகர் சொன்னாராம், ஒன்றுமில்லை, எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவலையாக இருக்குது, அதான் முகம் கொஞ்சம் அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாரன். அப்போ அந்த கடைக்காரர் சொன்னாராம், கவலையே படாதீங்க, பக்கத்தில் தியேட்டரில் என்எஸ்கேவோட படம் ஒன்று போகுது, அந்த படத்தில் சிரிப்புகள் பலவிதம் இருக்கிறது, ஆணவ சிரிப்பு, அகங்கார சிரிப்பு, இது பொய் சிரிப்புன்னு சிரிப்பு பற்றி ஒரு பாடம் வருது, ரொம்ப நல்லா இருக்கும், அந்த படத்தை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க கவலையெல்லாம் பறந்தே போயிடும், அதனால் இன்றைக்கு முடிஞ்சால் இன்றைக்கே பார்த்துடுங்க அந்த படத்தை அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணாராம். வந்தவர், அப்படிங்களா, சரி சரி நானும் இப்போ என்னத்தை பார்க்குறேன் அப்படின்னாரு. ஆமாம், நீங்கள் யாருங்கன்னு கேட்டாராம். அவர், யாரும் இல்லைங்க, அந்த என்எஸ்கேவே நான் தான் அப்படின்னாராம். புரியுதுங்களா, எப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு சிறு கவலைகள் வரும், ஆனால் இந்த சிரித்து பழகிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் கவிஞர்களுக்கு கூட பாடியிருப்பாங்க, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. அதாவது நம்ம சிரித்து வாழணும், அதே போல் மற்றவங்க நம்மளை பார்த்து சியாமல் இருக்கணும் அப்படின்னு அந்த பாடல் சொல்லும். ஆகவே சிரிப்பே சிறந்த மருந்தாகும் என்பதுதான் இன்று ஒரு சிந்தனை. நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசையின் வள்ளிமாலை தமிழ் ஒலிபரப்பு. 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் எமது ஒலிபரப்பினை 8 மணி வரை கேட்கலாம். தொடர்ந்து வரும் தொடர் நிகழ்ச்சியை வழங்குகின்றார் காயத்ரி. இவர் வழங்கும் கல்கியின் பொன்னின் செல்வன் இப்பொழுது ஒலிபரப்பப்படுகின்றது.
1: மாலை வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் காயத்ரி. கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கலாமா?
2: பாகம் 3 அத்தியாயம் 15 காளாமுகர்கள். உதயசூரியனுடைய செங்கதிர்கள் வந்தியத்தேவனுடைய முகத்தில் சுளீர் என்று பட்டு அவனை துயிலெழுப்பி விட்டன. உறக்கம் தெளிந்ததும் எழுந்திருக்க அவனுக்கு மனம் வரவில்லை. கண்ணை விரித்து பார்த்தான். சற்று தூரத்தில் பயங்கர ரூபமுள்ள 2 சாமியார்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய திரித்துவிட்ட சடை, ஒரு கையில் திரிசூலம், இன்னொரு கையில் அக்னி குண்டம், இவற்றிலிருந்து அவ்விருவரும் காளாமுக வீர சைவர்கள் என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். இவர்களுடன் வாதப்போர் செய்வதற்கு ஆழ்வார்க்கடியான் இங்கு இல்லையே என்று எண்ணம் உண்டாயிற்று. அந்த காளாமுக சாமியார்கள் போகும் வரையில் கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவது போல் பாசாங்கு செய்வதென்று தீர்மானித்தான். அவர்கள் அவன் பக்கத்தில் வந்து நிற்பதாக அவன் உணர்ந்தபோது கண்களை திறக்கவில்லை. அவர்களில் ஒருவர் அருகில் வந்து கனைத்த போது அவன் கண்ணை விழித்து பார்க்கவில்லை. சிவோகம், பையன் நல்ல கும்பகர்ணனாயிருக்கிறான் என்றார் ஒருவர். சிவோகம், இவனை போல் ஒரு வாலிப பிள்ளை நமக்கு கிடைத்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று சொன்னார் இன்னொரு சாமியார். சிவோகம், ஆளை பார்த்து முகம் களையாயிருக்கிறதே என்று சொல்லுகிறாய். இவனால் நமக்கு பயன் ஒன்றுமில்லை. வெகு சீக்கிரத்தில் இவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்றார் முதல் வீர சைவர். மேலும் தூங்குவது போல் பாசாங்கு செய்வது மூச்சு விட முடியாமல் திணறும் உணர்ச்சியை வந்தியத்தேவனுக்கு உண்டாக்கிற்று. எனினும் அச்சமயம் விழுத்தெழுந்தால் தன் பாசாங்கு வெளியாகிவிடும். மேலே அவர்கள் ஏதாவது பேசுவதை கேட்க முடியாமல் போய்விடும். தனக்கு என்ன பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதையும் இவர்கள் ஒருவேளை சொல்லலாம் அல்லவா? ஆனால் அவன் எண்ணிய எண்ணம் நிறைவேறவில்லை. சிவோகம், இவனுடைய தலையெழுத்து, நீ வா போகலாம் என்று ஒரு வீரசைவர் கூற இருவரும் அங்கிருந்து நகர்ந்து சென்றார்கள். அவர்கள் சற்று தூரம் போவதற்கு அவகாசம் கொடுத்துவிட்டு வந்தியத்தேவன் எழுந்தான். சீக்கிரத்தில் இவனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. பழைய கபாலிகர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் காளாமுகர்கள். கபாலிகர்களைப் போல் அவர்கள் நரபலி கொடுப்பதில்லை. மற்றபடி கபாலிகர்களின் பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் மயானத்தில் அமர்ந்து கோரமான தவங்களை செய்து வருங்கால நிகழ்ச்சிகளை அறியும் சக்தி பெற்றிருந்ததாக பலர் நம்பினார்கள். சாபம் கொடுக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு என்றும் பாமர ஜனங்கள் எண்ணினார்கள். ஆகையால் காளாமுக சைவர்களின் கோபத்துக்கு ஆளாகாத வண்ணம் அவர்களுக்கு வேண்டிய உபசாரங்களை செய்ய பலர் ஆயத்தமாயிருந்தனர். சிற்றரசர்கள் பலர் ஆலயங்களில் காளாமுகர்களுக்கு வழக்கமாக அன்னமளிப்பதற்கு நிபந்தனைகள் விட்டிருந்தனர். இதுவரையில் சோழ மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த அரசர்கள் மட்டும் காளாமுகர்களுக்கு எவ்வித ஆதரவும் காட்டவில்லை. இந்த விவரங்களையெல்லாம் அறிந்திருக்க வந்தியத்தேவன், அவர்கள் ஏதாவது உளறிவிட்டு போகட்டும், இதுவரையில் நேராத ஆபத்து நமக்கு புதிதாக என்ன வந்துவிடப் போகிறது என்று எண்ணி தன்னைத்தானே தைரியப்படுத்திக் கொண்டான். ஆயினும் வருங்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவன் மனத்தை விட்டு அடியோடு அகன்றுவிடவில்லை. வந்தியத்தேவன் எழுந்து நின்று பார்த்தபோது அந்த காளாமுகர்கள் சற்று தூரத்தில் ஒரு பழைய மண்டபத்தின் அருகில் போய்க் கொண்டிருப்பதை கண்டான். மண்டபத்துக்கு அருகில் செயற்கை குன்றம் ஒன்று காணப்பட்டது. அதில் ஒரு குகை சிங்க முகத்துடன் வாயை பிளந்து கொண்டிருந்தது. பழைய நாள்களில் திகம்பர ஜைனர்கள் கட்டிக்கொண்டிருந்த அந்த குகைகளை காளாமுகர்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே சென்று அவர்களுடன் சிறிது பேச்சு கொடுத்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுக்கு உண்டாயிற்று. குதிரையை கட்டியிருந்த இடத்திலேயே விட்டுவிட்டு செய்குன்றை நோக்கி போனான். மண்டபத்தை நெருங்கிய போது காளாமுகர்கள் குகையின் மறுபக்கத்தில் நின்று பேசியது அவன் காதில் லேசாக விழுந்தது. அந்த பையன் பொய்த்தூக்கம் தூங்கவில்லை, உண்மையாகவேதான் தூங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னார் ஒருவர். அதை எப்படி நிச்சயமாய் சொல்கிறாய் என்றார் இன்னொருவர். அபாயம் வரப்போகிறது என்ற வார்த்தைகளை கேட்ட பிறகு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பாத மனிதர் யாரையும் நான் இதுவரையில் கண்டதில்லை. பையன் நல்ல தீரனாக தோன்றுகிறான், அவனை நம்மோடு சேர்த்து கொண்டால் நன்றாய்த்தான் இருக்கும். நீ என்ன சொல்லுகிறாய்? இவனை போன்ற வாலிபர்கள் எதற்காக? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சோழ நாட்டின் சிம்மாதனம் ஏறப்போகிறவனே காளாமுகத்தை சேரப்போகிறான். யாரை சொல்கிறாய்? வேறு யாரை? மதுராந்தக தேவனைத்தான் சொல்கிறேன். இது கூட உனக்கு தெரியவில்லையா? அது எப்படி? மற்ற 2 பேர்? ஒருவன் தான் கடலில் முழுகி இறந்து விட்டானாம், இன்னொருவனுடைய காலம் குறுகி கொண்டிருக்கிறது. வந்தியத்தேவன் அதற்கு மேல் அந்த காளாமுக சாமியார்களின் பேச்சை கேட்க சிறிதும் விரும்பவில்லை. அவர்களுடன் பேச்சு கொடுக்கவும் எண்ணமில்லை. விரைவிலேயே பழையாறை அடைந்து இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டு காஞ்சிக்கு போக விரும்பினான். எல்லாருக்கும் மேலாக தான் அதிகம் கடமைப்பட்டிருப்பது ஆதித்த கரிகாலருக்கு அல்லவா? அவரை எத்தனையோ வித அபாயங்கள் சூழ்ந்திருப்பது உண்மை. பார்த்திபேந்திரன் கூட பழுவூர் ராணியின் மாய வலையில் விழுந்து விட்டான். எந்த காரியத்திலும் படபடப்புடன் இறங்கக்கூடியவரான ஆதித்த கரிகாலர் எப்போது எவ்வித அபாயத்துக்கு உள்ளாவாரோ தெரியாது. அவரிடம் சென்று அவரை காத்து நிற்பது தன் முதன்மையான கடமை. வழியில் வீண் பொழுது போக்குவது பெருங்குற்றம். இந்த கணமே சென்றுவிட வேண்டும். வந்தியத்தேவன் சப்தமில்லாமல் திரும்பி சென்று குதிரை மீது ஏறிக்கொண்டான். குதிரையை வேகமாக தட்டிவிட்டான். காளாமுகர்களின் குகையோரமாக சென்றபோது அவர்கள் தன்னை வெறித்து நோக்குவதை கண்டான். ஒரு முகம் அவன் எப்போதோ பார்த்த முகம் போல தோன்றியது. ஆனால் நின்று பார்க்க விருப்பமின்றி மேலே சென்றான். வழியில் ஜன நெருக்கமான பல கிராமங்களை அவன் பார்த்தான். அங்கே எல்லாம் இளவரசர் கடலில் மூழ்கியது பற்றிய செய்தி இன்னும் பரவவில்லை என்று தெரிந்தது. ஏனெனில் ஜனங்கள் சாவதானமாக அவரவர் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதுவரையில் நல்லதுதான். இளவரசரை பற்றிய செய்தி பழையாறையை அடைவதற்குள் தான் அங்கே போய் சேர்ந்துவிட வேண்டும். இளைய பிராட்டியிடம் உண்மையை அறிவித்து விட வேண்டும். குந்தவை தேவியின் காதில் வேறு விதமான செய்தி விழுந்தால் ஏதாவது விபரீதம் நேரிட்டு விடலாம் அல்லவா? இளைய பிராட்டியாவது நம்புவதற்கு தயங்கலாம். அந்த கொடும்பாளூர் இளவரசி உயிரையே விட்டாலும் விட்டுவிடுவாள். இந்த எண்ணம் வந்தியத்தேவனுக்கு மிக்க பரபரப்பை உண்டாக்கிற்று. ஆனால் அவனுடைய அவசரம் குதிரைக்கு தெரியவில்லை. கால்களில் புதிதாக லாடம் அடிக்கப்பட்டிருந்த அக்குதிரை வழக்கமான வேகத்துடன் கூட ஓட முடியாமல் தத்தளித்தது. கடைசியாக பிற்பகலில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு 2 நாழிகை இருந்த போதுதான் பழையாறை கோட்டையின் பெரிய சுவர் அவனுக்கு புலப்பட்டது. அதோ கோட்டை வாசலில் துர்கையின் கோவில் தெரிகிறது. கோட்டைக்குள் எப்படி பிரவேசிக்கிறது என்பதை பற்றி எத்தனையோ யோசனைகள் அவன் உள்ளத்தில் மின்னல் வேகத்தில் படையெடுத்து வந்தன. ஆனால் ஒன்றும் காரிய சாத்தியமாக தோன்றவில்லை. பனை முத்திரை மோதிரமோ இங்கே பயன்படாது. ஏனெனில் அந்த மோதிரத்துடன் வருவான் என்பது முன்னமே கோட்டை காவலர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும். இப்போது மோதிரத்தை பார்த்ததும் வேறு விசாரணையின்றி சிறைப்படுத்தி விடுவார்கள். சின்ன பழுவேட்டரையரிடம் அவனை அனுப்பிவிடுவார்கள். இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்ப்பதற்கு முன்னால் அவ்விதம் அகப்பட்டு கொள்ள அவன் சிறிதும் விரும்பவில்லை. யோசனை செய்த வண்ணம் குதிரையின் வேகத்தை அவன் குறைத்து கொண்டு கோட்டை வாசலை நெருங்கிய போது மற்றொரு திசையிலிருந்து ஒரு கூட்டம் வருவதை கண்டான். வேல் பிடித்த வீரர்கள், விருதுகளை சுமந்தவர்கள், குதிரைகள் ஏறி வந்தவர்கள். இவ்வளவு பேருக்கும் நடுவில் தாமரைப்பூ வடிவமாக அமைந்த ஒரு தங்க ரதம். ஆஹா, அந்த ரதத்தில் வீற்றிருப்பது யார்? இளவரசர் மதுராந்தக தேவர் அல்லவா? கடம்பூர் அரண்மனையிலும் தஞ்சாவூர் பொக்கிஷ நிலவரையிலும் பார்த்த அதே இளவரசர் தான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு யுக்தி என்னவென்பது உடனே வந்தியத்தேவன் மனத்தில் தோன்றி அவனுக்கு உணர்ச்சியூட்டிவிட்டது.
1: நன்றி நேயர்களே, அடுத்த அத்தியாயம் அடுத்த வெள்ளி மாலை. மறக்காமல் இணைந்திருங்கள் வாணி செய்யங்கள்.

0: பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம். பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்.
1: என் பெண்ணுக்கு லாபம்,
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளி மாலை தமிழ் ஒளிபரப்புகளை. எமது ஒளிபரப்புகளை நேர்கள் 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் மற்றும் www.winfm.org.au எனும் இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு மகிழலாம். இவ்வார நிகழ்ச்சியில் அடுத்து இன்னிசை வேந்தர்கள் சங்கர் கணேஷ் இரட்டையர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 30 உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவில் தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் இதயம் கிணைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 14/1/1984 வெளியான திரைப்படம் மன்மத ராஜாக்கள். சுரேஷ் நல்லி நடித்த படம். இதில் இடம்பெற்ற ஒரு பாடல்,
2: நானே தூரல் நான் தானே தாரல் ஆகாயம் பூமி.
1: இந்த பாடலை ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார்.
2: ஆகாயம் பூமி எங்கும் ஆசை வெள்ளம்.
1: இந்த பாடலுக்கான வீடியோ பிரதி இல்லை.
2: மலர்களிலே பனியுறங்கும் மார்கழி மாதம் காலம்.
1: இந்த பாடலை ஜெயச்சந்திரனோடு இணைந்து பாடியவர் எஸ்பி சைலஜா. பதினஞ்சு 8/1984 வெளியான திரைப்படம் நிரபராதி. மோகன், மாதவி, சுஜாதா நடித்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் கே பாலாஜி, டைரக்ஷன் கே விஜயன். இதில் புலவர் புலமைப்பு தன் எழுதிய ஒரு இனிமையான பாடல், தேவி நீன்றி நானேதம்மா.
3: தேவி நீன்றி நானேதம்மா.
1: இந்த இனிய பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார்.
3: நீ பார்க்கையில் ஜனனம், பார்க்காத வேளையில் மரணம்.
1: இந்த பாடலுக்கு மிக மிக இனிமையான மெட்டை சங்கர் கணேஷ் கொடுத்திருப்பார்கள்.
3: உயிரின் உயிரே நான் என்றும் வாழ்வது உனக்கே.
1: இந்த பாடலை எஸ்பிபியோடு இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம். நிரபராதி படத்தில் மிக இனிமையான பாடல்களை சங்கர் கணேஷ் கொடுத்திருப்பார்கள். இந்த பாடலின் ஆரம்ப இசையே மிக இனிமையாக இருக்கும். கவிஞர் வாலி இந்த பாடலை எழுதியிருப்பார். சங்கர் கணேஷின் பின்னணி இசை மிக அருமையாக இருக்கும். இந்த பாடல் முழுவதுமே வயலின் இசை கூடவே வரும். வாணி ஜெயராமின் மயக்கம் குரலில் உருவான பாடல். சங்கர் கணேஷ், வாலி, வாணி ஜெயராம் கூட்டணியில் உருவான ஒரு ஹிட் சாங். நிரபராதி படத்தில் இடம்பெற்ற டைட்டில் சாங், பெண்ணுக்கு தெய்வம் என்று பேரு வச்ச பாவி.
2: பெண்ணுக்கு தெய்வம் என்று பேரு வச்ச பாவி.
1: இந்த உருக்கமான பாடலை புலவர் புலமைப்பித்தன் எழுதியிருப்பார்.
2: கொண்டு வந்து கேளுங்கடா கேள்வி தெய்வத்தின் கோயில்.
1: இந்த பாடலுக்கு தனது குரலால் உயிர் கொடுத்திருப்பார் கே ஜே ஜெயஸ்தாஸ்.
2: தெய்வத்தின் கோயில் என்ன கல்லறைகள் தானா.
1: சங்கர் கணேஷின் இசையில் மனதை கரைய வைக்கும் ஒரு பாடல்,
2: பெண்ணுக்கு தெய்வம் என்று பேரு வச்ச பாவி எங்கேடா.
1: 20/7/1984 வெளியான திரைப்படம் சபாஷ். விஜயகாந்த், சசிகலா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் ராமநாராயணன். இதில் இடம்பெற்ற ஒரு பாடல், ஏ மச்சமுள்ள பச்சைக்கிளி வெச்சுக்கடி மனசுக்குள்ள.
4: மச்சமுள்ள பச்சைக்கிளி வெச்சுக்கடி மனசுக்குள்ள.
1: இந்த பாடல் காட்சியில் காமெடி நடிகர்கள் எஸ் எஸ் சந்திரன், வினு சக்கரவர்த்தி ஆகியோரும் நடித்திருப்பார்கள்.
3: தள்ளாடுது தாங்கா
1: வினு சக்கரவர்த்தி டூயட் பாடுவது, அதுவும் கே ஜே ஜெயஸ்தாசின் பின்னணி குரலில் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். சபாஷ் படத்தில் உருப்படியாக தேறிய ஒரே பாடல்.
5: கம்பனுக்கு பேரன்னான்
1: சங்கர் கணேஷ் இசையில் இந்த பாடல் ஒரு ஹிட் சாங்.
4: மச்சமுள்ள பச்சக்கிளி வச்சுக்கடி மனசுக்குள்ள.
1: 21/9/1984 வெளியான திரைப்படம் சத்தியம் நீயே. விஜயகாந்த் விஜி நடித்த இந்த படத்தின் டைரக்டர் பி மாதவன். இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அடிக்கணும் அடிக்கணும் மாமா கெட்டி மேளத்த. படம் வந்த சமயத்தில் இந்த பாடலை கேட்டது போல் ஒரு நினைவு. June 3, 1984 வெளியான திரைப்படம் காவல் கைதிகள். ரவீந்தர், சசிகலா, ராதா ரவி நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இன்று வெண்ணிலா ஈரமானது.
6: வெண்ணிலா ஈரமானது.
1: ஜெயச்சந்திரன் இந்த பாடலை பாடியிருப்பார்.
7: மீண்டும் போது பெண்மை என்ன தேய்ந்து போகுமா, தென்றல் வந்து பூவில் மோத காயமா.
1: இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. சங்கர் கணேஷ் இசையில் பட்டை கிளப்பிய பாடல் இந்த பாடல். June 8, 1984 வெளியான திரைப்படம் கடமை. அர்ஜுன், ஆனந்த் பாபு, இளவரசி நடித்த படம். இந்த படத்தை தயாரித்தவர் பி எஸ் வி ஹரிஹரன். ஆனந்த் பாபுவின் நடனத்திற்கேற்ப அதிரடி இசையோடு தொடங்கும் ஒரு பாடல். பூவே பொன்னம்மா போட்டி என்னம்மா. கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல் இது. கடமை படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஆசை ராஜா அன்பின் ரோஜா தூங்கு.
8: ஆசை ராஜா அன்பின் ரோஜா தூங்கு கொஞ்சம் தூங்கு.
1: இந்த பாடலை 4 பேர்கள் பாடியிருப்பார்கள். மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம், லதா கண்ணன், ஸ்ரீ ஜனனி பாடிய பாடல் இது. இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. கடமை படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் நாளை விடிந்துவிடும் நன்மை விளைந்துவிடும் உண்மை தெரிந்துவிடும்.
9: நாளை விடிந்துவிடும் நன்மை விளைந்துவிடும் உண்மை தெரிந்துவிடும் போராடு.
1: மலேசியா வாசுதேவன் பாடும் இந்த பாடல் எழுதியவர் கவிஞர் வைரமுத்து.
10: கண்ணே சிரித்து விடு கண்ணால் எரித்து விடு பகையுடன் விளையாடு.
1: இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.

0: அன்பே அமுதே அழகே அறிவே, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மனிதனுக்கு எத்தனை கண்கள்?
1: இரண்டு.
0: எப்படி சொல்லு பார்க்கலாம்?
1: வெரி
0: குட். புதிதாய் தெரிந்த குரல் ஒன்று சொல்லு. இனிய குடும்பம் என்பது என்ன?
1: மேலே எப்போதுமே
0: இல்லே இல்லே.

0: இந்த குள்ளநரியை போல் உள்ளவர் யாரு? அப்படியா? இந்த ஒட்டை சிவிங்கியின் உயரம் யாருக்கு?
1: உள்ளத்தாலே உயர்ந்த பேருக்கு.
0: ஓஹோஹோ, இந்த ஆணை வயிறு யாருக்கு இருக்கு?
1: அழுவது மேலே தின்பவருக்கு.

0: நீங்கள் இதுவரை கேட்டது இன்னிசை வேந்தர்கள் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் அவர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியாக்கம் கணேஷ் ராமசாமி.
1: நேர்கள் வானிசையின் வள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து வரும் திரேசை பாடல் கவியரசரின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை அமைத்து குழந்தையின் தெய்வம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல்.

இன்றைய ஒளிபரப்பை நிறைவு செய்ய வரும் நெஞ்சில் நிறைந்த பாடல் ஜி தேவராஜன் அவர்களின் இசை அமைப்பில் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக கே ஜி ஜெயதாஸ் பி மாதுரி பாடிய பாடல்.

நீங்கள் கேட்டது வானிசையின் வள்ளி மாலை தமிழ் ஒலிபரப்பு. இத்துடன் இன்றைய ஒலிபரப்புகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் மற்றொரு வள்ளி மாலை வான் அலைகளில் சந்திக்கும் ஆர்வத்தோடு இப்பொழுது விடைபெறும் நான் குமார் சின்னத்துரை.

Whatever happened to the revolution?